வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியாலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 13 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29 தேதி திங்கள்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 6:03. உங்களின் இன்றைய நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. நாம் இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 62, அதிகாரம் புதல்வரை பெறுதல். குரல்: எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. மீண்டும் ஒருமுறை குரல் எண் 62, அதிகாரம் புதல்வரை பெறுதல். இழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழியில்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் நேர்கள் கேட்டது குரலும் விளக்கமும். நாம் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முனைவர்

0: ரா குணசீலன் அவர்கள்.
1: மனிதர்கள் பேசும் மொழிகளை, அதில் உள்ள உணர்வுகளை, வார்த்தைகளை மட்டும் வைத்து முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. அவர்களின் உடலசைவு மொழிகளையும் குரலில் உள்ள ஒளி அழுத்தங்களையும் வார்த்தைகளுக்கிடையிலான இடைவெளிகளையும் உற்று நோக்க வேண்டும். குறிப்பறிதல் என்ற பண்பானது உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் நல்லதொரு கருத்து பரிமாற்றத்திற்கும் தனி மனித வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படும். எல்லா மொழிகளிலும் உடலசைவு மொழியே பெரும்பங்கு வகிக்கிறது. வீடு, சாலை, பொது இடம், அலுவலகம் என பல மனிதர்களுடன் தகவல் தொடர்பு செய்யும் நாம் குறிப்பறிந்து நடந்து கொள்கிறோமா? நமது தேவையை சரியான குறிப்புகளுடன் வெளிப்படுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் பேசும் மொழி சார்ந்த குறிப்பறிதல் ஒரு வகை. உடல் நம்முடன் பேசும் குறிப்புகளை அறிந்து கொள்வது இன்னொரு வகை. ஆம், மருத்துவர் ஒரு மனிதரின் உடல்நிலையை எவ்வாறு அறிந்து கொள்கிறார்? முதலில் அவரது கைகளில் நாடித்துடிப்பை பார்க்கிறார். அடுத்து கண்களை ஆராய்வது. அடுத்து நாக்கை நீட்டச் சொல்லி பார்க்கிறார். இவையெல்லாம் உடல் வெளிப்படுத்தும் குறிப்பு மொழிகள். பசி, தாகம் மட்டுமின்றி உடலில் தேவைகளையும் நோய்கூறுகளை உடல் குறிப்பாக வெளிப்படுத்தும். இதையே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்றார் திருவள்ளுவர். நமது உடல் மொழியை நாம் புரிந்து கொள்ள முடியாத போது உடலியல் மருத்துவர்களை பார்த்து அறிந்து கொள்கிறோம். அதுபோல மனதின் மொழியை புரிந்து கொள்ள முடியாத போது உளவியல் மருத்துவர்களை சந்தித்து அறிந்து கொள்ளலாம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க மனத்துக்கண் மாசிலநாதல் ஆகிய குறட்பாக்களை நினைவு கொள்ள வேண்டும். நாம் பேசும்போது மனதில் தோன்றும் எண்ணங்களை முழுவதும் புரியுமாறு வார்த்தைகளால் சொல்ல முடியாத போது உடலசைவு என்னும் குறிப்பு மொழிகளை பயன்படுத்துகிறோம். கேட்பவர்களும் சிலர் வார்த்தைகளையும் சிலர் உடல் அசைவுகளையும் கவனிப்பார்கள். ஆர்வமுள்ளவர்கள் மட்டுமே வார்த்தைகளையும் உடலசைவையும் சேர்த்து கவனிப்பார்கள். திருக்குறளில் குறிப்பறிதல் என்ற பெயரில் இரு அதிகாரங்கள் உள்ளன. இரு அதிகாரங்களும் உடலசைவு மொழிகளையே பேசுகின்றன. குறிப்பறிந்து நடப்பவன் கடல்சூழ் உலகிற்கு அணியாவான். ஐயமின்றி ஒருவர் உள்ளத்தை அறிபவன் தெய்வத்துக்கு சமமாவான். தோற்றத்தில் ஒத்திருந்தாலும் அறிவால் வேறுபட்டவர் குறிப்பறிபவர் ஆவார். முகக்குறிப்பால் அகத்தை உணராவிட்டால் கண்களால் யாது பயன்? முகமே மனதை காட்டும் கண்ணாடி. இன்ப துன்பங்களை முகம் விரைந்து வெளிப்படுத்திவிடும். முகத்தை பார்த்தே அகத்தை உணர்பவர்களிடம் வார்த்தைகள் எதற்கு? பகையையும் நட்பையும் கண்களே காட்டிவிடும். கண்களால் கருத்தை உணர்பவரே நுண்ணறிவாளர் எனப்படுவார் என்று குறிப்பறிதல் பற்றி பல நுட்பமான செய்திகளை திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமே வேண்டும் என்று பாடினார் ராமலிங்க அடிகளார். அவ்வாறு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினாலும் குறிப்பறியும் பண்புடையவர்களால் பேசிய வார்த்தைகளையும் மனதில் எண்ணிய வார்த்தைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும். நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, நல்ல மனிதர்களுக்கு ஒரு சொல் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த ஒற்றை சொல்லுக்குள் உள்ள ஆயிரம் உணர்வுகளையும் குறிப்பறிவோர் புரிந்து கொள்வார்கள். விருந்தோம்பலில் குறிப்பறிதல் பற்றி பேசும்போது திருவள்ளுவர் முகம் தெரிந்தால் விருந்தினர் அனிச்சப்பூ போல முகம் வாடுவர் என்றார். அவை குறிப்பறிந்து பேசுதல் பற்றி சொல்லும்போது பார்வையாளர்களின் திறன் குறிப்பறிந்து ஆராய்ந்து பேசுவோரே நல்ல அறிஞர் என்றார். குறிப்பறிந்து நடப்பவர்கள் தம் தேவையை எளிதில் நிறைவு செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு காலமறிந்து இடமறிந்து நடக்கும் பண்பு நிறைந்திருக்கும். கொக்கு மீனுக்கு காத்திருப்பது போல தமக்கான சரியான நேரம் வரும் வரை காத்திருப்பர். காலம் வாய்த்தபோது கொக்கு மீனை கொத்துவது போல செய்தற்கரிய செயல்களையும் செய்து முடிப்பர். குறிப்பறிந்து நடப்பதில் பெரிய தடையாக இருப்பது எண்ணங்கள்தான். நமது குறிப்பை நாம் சரியாக வெளிப்படுத்தாமைக்கு, அடுத்தவர் குறிப்புகளை நாம் புரிந்து கொள்ளாமைக்கும் எண்ணங்களே காரணமாக அமைகின்றன. பல எண்ணங்கள் மாறி மாறி தோன்றுவதால் கவனம் திசை மாறி போகிறது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் சொல்வது போல கேட்டவரை கட்டி போட்டது போன்ற தேர்ந்தெடுத்த சொற்களை பேசுவது என்பது எல்லோருக்கும் இயலாது. ஆனால் நாம் பேசுவதற்கும் வெளிப்படுத்தும் உடல் மொழிக்குமான தொடர்புகளை மதிப்பீடு செய்யலாம். அதன் வழியாக பேச்சு திறனை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். குறிப்பறிந்து நடத்தல், குறிப்புகளை சரியாக உடலசிவு மொழிகளாக வெளிப்படுத்துதல் ஆகிய பண்புடையவர்களுக்கு மொழி எல்லைகளே கிடையாது. குறிப்பிற் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல், முகக்குறிப்பால் அகத்தை உணர்வாரை எப்படியும் துணையாக கொள் என்ற திருவள்ளுவரின் சிந்தனைகளை புரிந்து கொள்வோம். குறிப்பறிந்து வாழ்வோம்.
0: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். இறைமணம் கமழும் பக்தி பாடல்கள் தொடர்கிறது. பக்தி பாடல்கள் வரிசையில் முதலாவதாக பி. உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல் கேட்கலாம்.

காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. இனி நாம் கேட்கலாம் இன்று இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, காலை மணி 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட்

0: ஷோவில் யோகமும் மனித மாண்பும். உரை வழங்குபவர் முனைவர் வி பொன்னுசாமி அவர்கள். காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். நிகழ்ச்சியை வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம். சிறப்பு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். இன்று மாலை 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் அல்ட்ரா ரன்னர் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கொண்டாட்டம் இடம்பெற கேட்கலாம். 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள். தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பகுதியைச் சார்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை காற்றலைகளில் உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28°C முதல் 31°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 km வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொழிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வாரம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டாக்ளோஃபிரிட் 70 மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்த பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 வயதுள்ள நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். இடைக்கணு புழுவை மேலாண்மை செய்ய ட்ரைகோகிராமா கயோனிஸ் முட்டை ஒட்டுணியை 2.5 cc 15 ஒருமுறை 4வது மாதத்திலிருந்து கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவான வட்டப்பாத்தி எடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவவும்.
3: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.

0: மனமார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழையானது பெறப்படுகிறது. மே மாதம் முடிய 149 மில்லிமீட்டர் மழை பெறப்பட வேண்டும். இதுவரையிலும் 59 மில்லிமீட்டர் மழையே பெறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு 1942 ஹெக்டரில் மக்காச்சோள சாகுபடி சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அன்னூர், காரமடை, மதுக்கரை, தொண்டாமுத்தூர் ஆகிய வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் அதிக அளவு சத்துக்களை கொண்டது. மாவுச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிக அளவு கொண்டது. இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, குளுட்டோன் இல்லாதது, வைட்டமின்கள் உள்ளது, செரிமானத்தை துரிதப்படுத்த வல்லது, எடை குறைப்பதற்கு உகந்ததாகும். மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தக்கூடியது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த மக்காச்சோள சாகுபடி செய்ய ₹15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ₹9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டுரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டருக்கு ₹11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ₹675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ₹100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் ₹25,000 மற்றும் விண்ணப்ப கட்டணம் ₹100 ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
2: அல்லது
1: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக ₹500 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: நேர்களே, இன்று இரவு மணி 7:32 ஏறும்

ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சியில் தவறாமல் கேளுங்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நானும் டெய்லியும் ஒரு ஒரு டாபிக்கா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, மேக்சிமம் 100% 80% பீப்புள் வந்து இந்த விஷயத்த பத்தி சோசியல் மீடியாலயும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டாக்டர் கிட்டயும் கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். ரொம்ப கியூரியஸா கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெயிட் குறைக்கிறத பத்தி, ஏதாவது ஒண்ணு பண்ணி வெயிட் எப்படியாவது குறைச்சிடணும்பா அப்படின்னு தினமும் சோசியல் மீடியாலயும் சரி, டாக்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேக்குறதும் சரி, ரேண்டமா நீங்க ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்றதும் சரின்னு, வெயிட் லாஸ் அப்படின்றது இப்ப ரொம்ப பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். முறையான வெயிட் லாஸ் நிறைய பேர் பண்றமான்னு கேட்டா கிடையாது. 100 to 20% பேர் மட்டும்தான் முறையான வெயிட் லாஸ் ப்ராசஸ பண்றாங்க. அதாவது ஒரு டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க உடலுக்கு ஏத்த கலோரிஸ் என்ன, அவங்க உடலுக்கு ஏற்ப எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம், அண்ட் அவங்க உடலுக்கு ஏற்ப சிகிச்சை வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத அணுகி பண்றவங்க 20% தான். பேலன்ஸ் 80% வந்து ரேண்டமா தான், ஜஸ்ட் நம்ம ஆன்லைன்ல பாக்குறது, சும்மா வந்து குவாலிஃபைடான டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நானும் ஃபாலோ பண்றேன்னு பண்ணி நிறைய பின் விளைவுகளை சந்திச்சு நம்ம செய்திகள் எல்லாம் எத்தனையோ கேள்விப்படுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். முதல்ல நீங்க வெயிட் குறையணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க வெயிட்டா தான் இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது நம்ம மருத்துவமனை உடல் பருமனாதா இருக்கீங்களா அப்படின்றதை ஹெவியா இருக்கீங்களா இல்ல அண்டர் வெயிட்டா இருக்கீங்களா அப்படின்றத தெளிவா சொல்லிருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட்டா தான் இருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுத்தமா எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது வெயிட் கெயின் தானே ஆக ஆரம்பிக்கும் லாஜிக்கா. சோ நீங்க எதுவுமே சாப்பிடாம இருந்து வெயிட்டை குறைக்கிறது ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸே கிடையாது. பேலன்ஸ்டான உணவு நீங்க எடுத்துக்கணும். அதாவது மாவு சத்தம் இருக்கணும், புரதமும் இருக்கணும், நல்ல கொழுப்புகளும் இருக்கணும், வைட்டமின் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் உங்க தட்டுல இருக்கணும். அந்த மாதிரி பேலன்ஸ்டான உணவை எடுத்து நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றது தான் ஹெல்தியான வெயிட் லாஸ். அதுக்கப்புறம் எக்ஸசைஸுங்க. ஐயோப்பா, எதை திறந்தாலும் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ வராம எந்த சோசியல் மீடியாவும் இருக்காது. நம்ம ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சாலே அது சார்ந்த விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். இதை பண்ணுங்க வெயிட் குறையும், அதை பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. தயவு செஞ்சு ரேண்டமா அதை ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சூட் ஆகுறது உங்களுக்கு சூட் ஆகாது. அதனால மருத்துவரை அணுகி இந்த எக்ஸசைஸ் நான் வந்து பண்ணலாமா, இல்ல நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுமா, இல்ல நான் கார்டியோ அதிகமா பண்ணுமா, எது பண்ணா எனக்கு வந்து நினைக்கிற வெயிட்ட வந்து ரீச் பண்ண முடியும்ன்றத மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க. இந்த மூணு விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் எவ்வளவு இருக்கீங்க, உங்களோட பிஎம்ஐ பாருங்க, உணவு முறையா கரெக்டா பேலன்ஸ்டா எடுத்துக்கோங்க, அண்ட் டாக்டர் அணுகி நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இதெல்லாம் நான் பண்ணலாமான்ற ஒப்பீனியனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண ஆரம்பிங்க. இப்படி பண்ணா மட்டும்தான் வெயிட் லாஸ் அப்படின்றது ட்ரெண்டையும் தாண்டி நீங்க எதிர்பார்க்கிற வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லைஃப் டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுமா, லைஃப் டைம் உணவு முறை ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணணுங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து நான் வந்து இப்ப ஒரு 15 கிலோ குறைச்சிட்டேன், நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னா திரும்ப வெயிட் ஏறதா செய்யும். அதனால நீங்க ரொம்ப ஹெவியா பண்ணலனாலும் மைல்டா டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு வாக் போகலாம், இல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து யோகா பயிற்சி பண்ணலாம், ஒரு மினிமலான டயட் ஃபாலோ பண்றதுன்னு வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணணும். சோ வெயிட் லாஸ் பத்தி நீங்க ஜஸ்ட் சும்மா ரேண்டமா ஃபாலோ பண்ணாதீங்க, முறையா டாக்டர்ஸ் அணுகி கேட்டுட்டு பண்ணுங்க. அப்பதான் அது ஒரு நிரந்தரமான வெயிட் லாஸ் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த வாய்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
3: காலைத்தன்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரம் 7 மணி. ஹாய் ஹலோ, குட் மார்னிங். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

சூப்பரா மூணு பாட்டு கேட்டு ரசிச்சோம். ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டீங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ராஜன் நாகேந்திரா. இரண்டாவதாக கேட்டு ரசிச்ச பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா. மூன்றாவதாக கேட்டு ரசிச்ச பாடல் சரணாலயம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க, இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: சூடான காஃபியோடு
4: சுவையான விஷயங்களோடு
5: குட் மார்னிங் ஆபிசர்.
4: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
6: இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம். திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் சேலம் பகுதியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம்னு சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்றைக்கு உங்களுக்கான ஜிகே கேள்வி என்னன்னா, அவசர மருத்துவ உதவியை விரைவாக வழங்க வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் எது? இந்த கேள்விக்கான பதிலை 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும் அனுப்பலாம், அல்லது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்ம எஃபி பேஜ்ல நம்ம போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழேயும் ஆன்சர் பண்ணலாம்.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல கேட்டு ரசிச்ச அழகான பாடல் தங்க கிளி திரைப்படத்திற்காக. எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பொன்னடியான், இசை இளையராஜா. நேரம் 7:32. நாம் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் வி பொன்னுசாமி அவர்கள்.
2: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இந்த நல்ல நாளிலே சொல்லறம் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒருவரின் ஆளுமை அல்லது அறிவாட்சி தரம் என்பது அவரது எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றின் வெளிப்படு நிலையை கொண்டிருக்கிறது. அகத்தாய்வு பெற்ற எண்ணத்தின் அடுத்த நிலை என்பது சொல்லாகும். இந்நிலையிலும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்லவே திருக்குறளின் இனியவை கூறல் என்ற 10 அமைக்கப்பட்டுள்ளது. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின் எனவரும் குறள் இனிமையான சொற்களின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. நல்லவை நாடி இனியென பேசுவதின் அவசியம் கூறும் இக்குறள் தீயவை என சொல்லாமல் அல்லவை என தன் நேர்மறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. இனியவன் என்பான் தானும் மகிழ்ச்சி உடையவனாக இருப்பான், பிறரையும் மகிழ்விப்பவனாக இருப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல்லன் அல்லன் என்ற தொடர் நம் வழக்கில் உள்ளது நாம் அறிவோம். இதனை வலியுறுத்த வேண்டும் என்பதும் அது முக்கியமாக ஆழ்வோர்க்கு அவசியம் என்பதும் தெளிவாகின்றது. இன்னும் மேலே சென்ற வள்ளுவர் இன்னா சொல் வெளியாவதை நாவினால் சுட்டவடு என்று இகழ்ந்துரைக்கின்றார். திருமந்திரம் யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று இன்சொல் யாவருக்கும் நன்மை தருவதை குறிப்பிடுகின்றது. சொல்லாத சொல்லுக்கு விலையேதுமில்லை என கண்ணதாசன் தன் பாடலில் சொல்வதும் நினைக்கப்பட வேண்டியதாகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று பாடலில் கணியன் பொங்கொன்னார் பெரியாரை புகழ்வதும் இல்லை என சொல்லி சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று உரைப்பதன் மூலம் இன்சொல் என்பது நம் பண்பாடாகவே வந்துள்ளதை பதிவு செய்கின்றார். பொறையுடைமை என ஒரு தனி அதிகாரம் அமைத்து ஒருவேளை இகழ்தல் என்பது நிகழ்ந்து விடுமானால் செய்ய வேண்டியதை எடுத்துரைக்கின்றார் திருவள்ளுவர். இகழ்ந்தவர்க்கு ஒரு நாள்தான் இன்பம், ஆனால் இகழ்வாரை பொறுத்தார்க்கு வாழ்நாள் முழுவதும் புகழ் உண்டாகும் என குறிப்பிடுகின்றார். இக்கருத்து இன்றைய நிலையில் நமக்கு பெரிதும் தேவைப்படுகிறது. குறிப்பாக பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் தேவைப்படுகிறது.

0: அமைச்சியல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்ல வேண்டிய செய்திகளை ஒழுங்கான வரிசைப்படுத்தி இனிதாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவர் ஏவல் கேட்டு நடக்கும் என்பதை, விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்திணிது சொல்லுதல் வல்லார்பேரின் என குறிப்பிடுகின்றார். எனவே சொல்லாடலில் வெல்லும் சொல் என்பதும் கொல்லும் சொல் என்பதும் இன்றும் உள்ளது. இறைவனை கூட நாம் மந்திரங்களில் துதிப்பதும் சொல்லாடல்தான் என்பதால் சொல்லும் சொல்லில் கவனம் தேவைப்படுகிறது. வேதாத்திரிய தத்துவத்தில் செயலறம் பற்றி சூத்திரம் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உள்ளத்திற்கோ தீங்கு தராத செயல்களை நல்ல செயல்கள் என சொல்லும்போது உள்ளத்தில் மகிழ்வி தருவது நல்ல சொற்களே என்பதை அறிந்து நாமும் நம் உறவும் ஊரும் உலகமும் உயர்வு பெற தொல்லறம் காப்போம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் வி பொன்னுசாமி அவர்கள். அமைப்பு சௌம்யா.
2: சூடான காஃபியோடு
3: சுவையான விஷயங்களோடு
4: குட் மார்னிங் ஆபிசர்.
3: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
5: ஜி கே கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, பழனிசாமி, காளியப்பன், ஈரோட்ல இருந்து குகன், நஞ்சண்டாபுரத்துல இருந்து அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய் சுப்பிரமணியம், திருப்பூர் மகேஸ்வரி, கீர்த்தி ஹரீஷ், ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்ல இருந்து, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, பூடுவப்பாளையம் ஆனந்த முருகன், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்மச்சேரியிலிருந்து, பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசு, பூளவாடி தீபிகா, திருப்பூர் அம்பிகாதேவி, சண்முகசுந்தரம், பிரேமா, வெள்ளையங்கிரி, கருமத்தம்பட்டியிலிருந்து, அள்ளிநகர மகாதேவன், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், சோமாஸ் கந்தமூர்த்தி, பெல்லம்பட்டி சிவக்குமார், புவனேஸ்வர் பாண்டியநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா. இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பேர்களை கண்டிப்பா நான் குறிப்பிட ட்ரை பண்றேன்.

0: கேட்ட ரசத்த அந்த அழகான பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நாம் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு என்பது நம் ஒவ்வொருவரின் வீட்டிலிருந்தே தொடங்குகிறது. வீட்டிலிருந்து கழிவுகளை அப்புறப்படுத்துவதே நம் அனைவரின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதனால் சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் ஏற்படும் பாதிப்பை பற்றி நாம் சிந்திக்க தவறுகிறோம். வீட்டு கழிவுகளில் அதிக அளவு கழிவுகள் சமையல் அறையிலிருந்தே பெறப்படுகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகும். இக்கழிவுகளை மறுசுழற்சி செய்கின்றனர் என்பது ஒருபுறம் இருந்தால், அளவில் பெரிய பிளாஸ்டிக்குகளை மட்டுமே மறுசுழற்சி செய்ய முடிகிறது. நாம் பால் பாக்கெட்டுகள், சமையலுக்கு பயன்படுத்தும் பொடிகள், எண்ணெய் பாக்கெட்டுகள் போன்றவற்றை நுனிப்பகுதியில் வெட்டுவதன் மூலம் சிறிய பிளாஸ்டிக்குகள் பெறப்படுகின்றன. இவை சமையல் குப்பைகளுடனே சேர்த்து இருப்பதால் இவற்றை பிரித்தெடுப்பது மிகவும் கடுமையாக இருக்கிறது. இந்த மாதிரியான சிறிய பிளாஸ்டிக்குகள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதோடு அதனை சுத்தம் செய்வோருக்கும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இதனை எவ்வாறு தடுக்கலாம்? நாம் பயன்படுத்தும் பால் பாக்கெட்டுகளையும் மசாலா பொருட்களின் பாக்கெட்டுகளையும் நுனிப்பகுதியில் வெட்டாமல் அதன் விளிம்போடு சேர்த்தே பாக்கெட்டுடனே இருக்குமாறு வெட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் சிறிய பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். நம் கண்களுக்கு தெரிந்த பிளாஸ்டிக்குகள் தான் தீமை தருகின்றன என்று நாம் நினைக்கின்றோம். நம் கண்களுக்கு தெரியாத நம் கவனக்குறைவினாலும் அவசரத்தினாலும் ஏற்படும் சிறிய பிளாஸ்டிக்குகளால் தான் பாதிப்புகள் அதிகம். எனவே சுற்றுச்சூழலையும் நம்மையும் பாதுகாக்க கவனமுடன் செயல்படுவோம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: ஜி கே கேள்விக்கு இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க. சாமி செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, நங்கவள்ளி, ராஜாராம், பாஸ்கர், ராஜு, ஷீலா, போத்தனூர்லேருந்து, குள்ளக்கப்பாளையம், சந்திரசேகரன், புஷ்பலதா, சௌந்தர்யா, நவீன்குமார், ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கோவையிலிருந்து, திருப்பூர், யசோதா, கோவிந்தராஜ், கோவை, சுகம் ராஜா, பரிமளம், வெங்கடாபுரத்திலிருந்து, சிங்காநல்லூர், ஜெயலட்சுமி மனோகரன், இளங்கோ, சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, கே என் பாளையம், பேச்சிமுத்து, அப்புறமா குகன் சிந்து கோத்தகரிலிருந்து, ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, பார்வதி, கணபதி கோவையிலிருந்து, கணேசமூர்த்தி சூலூர்லிருந்து, கார்த்தி கோயம்புத்தூர்லிருந்து, கோத்தகிரி கண்ணன், கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, விஷ்ணு மரந்தாங்கியிலிருந்து, சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, கஞ்சம்பள்ளி கே எம்

மழை பொழியுது திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை ஆர் டி பர்மன். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின்

0: முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள்.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்,
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: வணக்கம் கோயம்புத்தூர் ஷோக்கு கேட்டிருந்த ஜி கே கேள்விக்கு இன்னும் நிறைய பதில்கள் வந்திருக்குது. உமா சிறுமுகையிலிருந்து, கணேச அவங்களும் சிறுமுகையிலிருந்து, துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து, வீரதுரை அரியலூர்லிருந்து, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, மேட்டுப்பாளையம் ஜோதிரமேஷ். இதற்கு சரியான பதில் என்னன்னா ரக்ஷிதா அப்படின்றதான் சரியான பதில். அவசர மருத்துவ உதவியை விரைவாக வழங்க வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் எது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்னவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரக்ஷிதா அப்படிங்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO இது உருவாக்கிய நவீன பைக் ஆம்புலன்ஸ் தான் இந்த ரக்ஷிதா. இதை DRDO-வின் INMAS அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்சஸ் இந்த ஆய்வகம் தான் வடிவமைச்சு.

ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ இது உருவாக்கிய நவீன பைக் ஆம்புலன்ஸ் தான் இந்த ரக்ஷிதா. இதை டிஆர்டிஓவின் INMAS அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்சஸ் இந்த ஆய்வகம் தான் வடிவமைச்சாங்க. போக்குவரத்து நெரிசல், குறுகிய தெருக்கள், மலைப்பகுதிகள், காடுகள், சாதாரண ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத இடங்கள்ல காயமடைஞ்சவங்களை மிக விரைவாக அவங்கள சென்றடைந்து முதலுதவியும் கொடுத்து பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நோக்கில் இது உருவாக்கப்பட்டுச்சு. ரக்ஷிதாவில் ஆக்சிஜன் வசதி, முதலுதவி உபகரணங்கள், நோயாளியை பாதுகாப்பாக படுக்க வைக்கக்கூடிய வசதி, இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இதில் அமையப்பட்டிருக்குது. தலை மற்றும் உடலை நிலைப்படுத்தும் கருவிகள், மேலும் நோயாளியின் உடல்நிலையை கண்காணிக்கக்கூடிய மருத்துவ வசதிகளும் அது பொருத்தப்பட்டிருக்குது. இந்த பைக் ஆம்புலன்ஸ் 2021 ஜனவரி 18 அன்று சிஆர்பிஎஃப்க்கு வழங்கப்பட்டுச்சு. பேரிடர் காலங்கள், விபத்து இடங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் மீட்பு பணிகளில் உயிர்களை காப்பாற்றும் முக்கிய கண்டுபிடிப்பாக ரக்ஷிதா கருதப்படுது.

0: நேர்களை இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் அல்ட்ரா ரன்னர் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். நிகழ்ச்சிகளை தவறாம கேளுங்க.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்,
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: நேர்களே, இன்று பகல் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று 10:00 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை காற்றலைகளில் உலாவர கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இனி கேட்கலாம் சேவை செய்தி. இன்று காலை 9:00 முதல் இன்று மாலை 4:00 வரை பதுவம்பள்ளி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் துணை மின் நிலையம் பகுதியான பதுவம்பள்ளி, கஞ்சப்பள்ளி, காக்காபாளையம், சொக்கம்பாளையம் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும். நேயர்கள் கேட்டது சேவை செய்தி.

0: கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கே எஸ் சித்ரா இளையராஜா பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.
1: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்கு. ஸோ அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.

0: நேர்களே, வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ 8:02 மீண்டும் தொடரும். நேர்களே, இன்று இரவு 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர்

0: யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02, நாம் இன்னைக்கு கேட்கலாம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கேட்டுட்டு இருக்கீங்க, இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சில கலர்க்கெல்லாம் காரணம் வந்து புகைப்படங்கள் எடுக்கும் போது சில கலர்ஸ் எல்லாம் தெரியுது. முன்னாடி எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல எல்லாமே கருப்பு வெள்ளை இது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கான என்ன கலர் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனா அதை ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் மாத்தி இருக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க தொழிலதிபர் தான். இவருடைய கண்டுபிடிப்பால தான் நம்மளுடைய ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஆங்கில நம்ம திரைப்படங்கள்ல சினிமாக்கள்ல பார்க்க முடிஞ்சது. காதலிக்க நேரமில்லை, இந்த திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட அலிபாபாவும் 40 திருடர்களும் இதெல்லாம் ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும்ல, இந்த கலருக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் தான். ஒரு காலத்துல போட்டோ எடுக்கிறது அப்படின்னாலே ஸ்டுடியோக்கு போய் தான் எடுக்கணும், அசையாம 10 நிமிஷம் நிக்கணும், அதுவும் பணக்காரங்க மட்டும்தான் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு நொடியில இப்ப நம்ம மொபைல்ல 10,000 போனை கூட எடுத்து முடிச்சிடணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷன்ல போயிட்டு இருக்கு டெக்னாலஜி. தமிழ் சினிமாவை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய திரைப்படங்கள்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர் படிக்கும் முடியாம போகுது. சின்ன வயசுலேயே வேலைக்கு போகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷனும் கூட ஒரு தடவை சுற்றுலா போக நினைச்ச அந்த அவருக்கு வந்து ஒரு கேமராவும் வாங்குறாரு. அந்த கால கேமராவை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பெரிய பெட்டி வேணும், கண்ணாடி தகடு வேணும், ரசாயன பொருட்கள் வேணும், இந்த மாதிரி நிறைய சுமை இருந்திருக்குது. அப்பதான் அவருக்கு ஒரு கேள்வியும் தோணி இருக்குது, ஏன் புகைப்படம் எடுக்கிறது இவ்வளவு சிரமமா இருக்கு, எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேமராவை நம்மளால உருவாக்க முடியாதா அப்படின்னு அவர் ஒரு ரோல் பிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறாரு. கண்ணாடி தகடுகளுக்கு பதிலாக சுருள் பிலிம் அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 1888 உலகின் முதல் எளிதாக பயன்படுத்தக்கூடிய கோடா கேமராவை இவர் அறிமுகப்படுத்தினாரு. இவருடைய வாசகமே என்னன்னா, யூ பிரஸ் தி பட்டன், வி டூ தி ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாசகமும் உருவாக்கி இருக்கிறாரு. நீங்க பொத்தான அழுத்தினா மட்டும் போதும், மீதியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றது அதனுடைய மீனிங். நீங்க படம் எடுத்துட்டு கேமராவில கோடாக் நிறுவனத்துக்கு அனுப்பினாலே போதும், அத அந்த பிலிம் கழுவி நமக்கு போட்டோக்களை அப்படியே அச்சுட்டு கேமராவில் புதிய ஃபில்மையும் போட்டு மீண்டும் நமக்கு அனுப்பிடுவாங்க. இதனால சாதாரண மக்களும் எளிதாக போட்டோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவர் தான். இந்த கண்டுபிடிப்பு தான் பின்னாள்கள்ல சினிமா உலகத்துக்கும் ஒரு பெரிய அடித்தளமாகவே அமைஞ்சது அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் பாத்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல பயன்படுத்தப்பட்ட சில ரோல் பிலிம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கும் ஈஸ்ட்மேன் கோடாக் நிறுவனத்தின் பங்களிப்புக்கும் ரொம்ப பெருசாவே உதவிகரமா இருந்திருக்குது. இப்ப நம்ம மொபைல்ல சில செல்பிக்கெல்லாம் எடுத்து முடிச்சிடுறோம். ஆனா இந்த பயணம் வந்து தொடங்கினதுக்கு முதல் அடியை எடுத்து வச்சவர் ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் தான். நேர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து கேட்கலாம் 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi attends Seychelles National Day celebrations as guest of honour. Also holds talks with his Mauritius counterpart Naveen Chandra Ramgulam. United States and Iran agree to halt counter-strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. President Draupadi Murmu to present gallantry awards at Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan today. IMD issues

30க்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒரு கதவு திறக்கக்கூடிய சத்தம், பின்னணியில மெதுவாக ஒரு சோகமான மியூசிக், இல்லைன்னா யாரையோ பயமுறுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு பின்னாடி மியூசிக் இதெல்லாம் கேட்குது, இல்லைன்னா யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னா நம்ம டிவி இல்லைன்னா மொபைலின் சத்தம் ஆஃப் ஆயிடும். அப்படி இருந்தால் அந்த காட்சியில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது என்னதுன்னா க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். இப்ப நிறைய படங்கள் பாக்குறோம், சீரீஸ் பாக்குறோம் அப்படின்னா அந்த சிசி அப்படின்னு ஒரு சின்ன பட்டன் நமக்கு வந்து இருக்கிறத பார்த்திருப்போம். சில பேர் யூஸ் பண்ணிருப்போம், சில பேர் யூஸ் பண்ணாமலும் இருந்திருப்போம். பலர் அதை சாதாரண ஒரு சப்டைட்டில் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருப்போம். ஆனா அது உண்மையில என்னன்னா சப்டைட்டிலையும் தாண்டி ஒரு சில பயனுள்ள விஷயங்கள் அதுல ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சப்டைட்டில ஒரு கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய வசனங்கள் மட்டும் நமக்கு எழுத்தாக காட்டும் இல்லையா, ஆனா அந்த க்ளோஸ்டு கேப்ஷன் அந்த சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல பேசக்கூடிய வசனம் மட்டும் இல்லாம அந்த காட்சியில முக்கியமான ஒலிகள் ஏதாவது பின்னாடி கேக்குது அப்படின்னா அதுவுமே அந்த டைட்டில காட்டுறாங்க. கதவு திறக்கக்கூடிய சத்தம் அப்படின்னா கதவு திறக்குது, மின்னல் இடிக்குது, கூட்டம் பலமா கை தட்டுறாங்க, பின்னணியில ஒரு சோகமான வயலின் இசை கேக்குது, இந்த மாதிரியான அந்த க்ளோஸ்டு கேப்ஷன் வரக்கூடிய இடங்கள்ல அந்த டீடைலிங்கா எல்லாமே டைட்டில் மட்டும் இல்லாம வசனங்கள் மட்டும் இல்லாம பின்னாடி வரக்கூடிய ஒலிகளையுமே சேர்த்து காட்டக்கூடிய ஒரு வசதியா இருக்கு. இந்த வசதி முதல்ல உருவாக்கப்பட்டது யாருக்குன்னா கேட்கும் திறன் குறைபாடு உள்ளவங்களுக்காக தான். அவங்க ஒரு திரைப்படம் இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியை மற்றவங்கள மாதிரி ஒரு முழுமையா பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரவு நேரத்துல வீட்டில் எல்லாரும் தூங்கும் போது நம்ம வந்து சத்தம் போடாம ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிராவல் பண்றோம், ட்ரெயின்ல போறோம், பேருந்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு வசதியாகவும் இருக்கும். புதிய மொழிகளை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆங்கிலம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மொழிகளை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனோட பார்க்கும் போது உச்சரிப்பையும் அந்த சொற்களுடைய பயன்பாட்டையும் எளிதா புரிஞ்சுக்க முடியும். இப்ப வரக்கூடிய ஓடிடி முன்னணி தளங்கள்ல எல்லாத்திலயுமே இந்த வசதியை கட்டாயமா வழங்குறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, க்ளோஸ்ட் அப்படின்னாலே என்னது, ஒரு மூடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்னன்னா திரையில வந்து ஒரு விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அது அந்த கேரக்டர்ஸ் பேசுறது இது எல்லாத்தையும் காட்டுது இல்லையா. நாம விரும்பணும் அப்படின்னா அந்த சிசி பட்டனை அழுத்தி அதை ஆன் செஞ்சு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற டைட்டில்ஸை பார்த்துக்கலாம், பின்னாடி ஒழிக்கக்கூடிய மியூசிக்கை கூட நம்ம கேட்டுக்கலாம். அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமா பின்னாடி மியூசிக் ஒழிக்குது, இந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான சவுண்டு கேட்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். அதனால தான் க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்குது. எப்போதும் தெரியக்கூடிய வகையில் வீடியோவிலேயே பதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் கேப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வேணும்னா ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இது க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படி அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் திரைப்படங்களையும் தொடர்களையும் வீடியோக்களையும் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் எங்கேயாவது டிராவல் பண்ணும் போது கூட அதனுடைய டைட்டில் அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்க முடியாட்டி கூட அந்த கேப்ஷன் மூலமா ஓஹோ இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு வகையில அற்புதமா ஏற்படுத்தப்பட்டதான் இந்த சிசி கேப்ஷன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்னா, வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லுவாங்க மழைக்காலம் வரப்போகுதே இல்லைன்னா இன்னைக்கு கனமழை இருக்கு அப்படின்றது, இல்லைன்னா பெரியவங்க வானத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க இன்னைக்கு மழை வரும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு ஒரு சின்ன உயிரினம் கூட கண்டுபிடிக்குது, அது என்னன்னா தவளை. மழை பெய்யறதுக்கு முன்னாடி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அந்த ஹியூமிடிட்டி அதிகரிக்கும் இல்லையா, இந்த மாற்றத்தை மனிதர்களை விட தவளைகளால மிக விரைவாக உணர முடியுமா, அதனாலதான் மழை வர்றதுக்கு முன்னாடி அது சத்தமிடவும் ஆரம்பிச்சிருது. இதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது, என்னன்னா மழைக்காலம் தான் தவளைகளுடைய இனப்பெருக்க காலம். இந்த நேரத்துல ஆண் தவளைகள் பெண் தவளைகளை ஈர்க்கிறதுக்காக சத்தமாக கத்துமா. மழைநீர் குறைந்த குளம் குட்டைகள்ல தான் இது முட்டையிட்டு குட்டி தவளைகளை பாதுகாப்பாக வளர்க்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மழைக்காலத்துல பூச்சிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால தவளைகளுக்கு உணவும் எளிதா கிடைக்குது. அதனாலதான் மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷத்திலையும் சரி, மழை வருது அப்படின்ற ஒரு இதை அறிவுறுத்துற வகையிலையுமே அது கத்த ஆரம்பிச்சிருது. அந்த மழை வருது அப்படின்னா தவளையோட சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா மழை வரப்போகுது அப்படின்றதுக்கு இது இயற்கை தரக்கூடிய ஒரு அறிவியல் சிக்னலாவும் பாக்குறாங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: சூடான காஃபியோடு
5: சுவையான விஷயங்களோடு
6: குட் மார்னிங் ஆபிசர்.
5: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்க வந்து போறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமா இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமா, அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துற தொழிலாளிகள் திங்கள் கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எரிஞ்சுட்டு போயிருக்கும். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்க பரவலா கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. இப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ்

போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம் அதை முடிவு செய்யறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலிருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தப்படாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம்.

0: கூட தயக்க வேண்டாம். நாம சொல்ற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியா அதிலிருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையா இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தப்படாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்துல செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்க வர்ற சுற்றுலா பயணிகள் கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமா வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துரும், அப்படியே நாம வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி போடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டா $50 அபராதம் அப்படின்னு அங்கங்க போர்டு எழுதி வச்சுடலாம், கப்புகளை போடுறதுக்கு அங்கங்க பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம சாவகாசமா அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரா. இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமா பேசினார், கப்புகளை வந்து அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுகளை மொண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னார்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணா என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சதும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துகிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேற என்னன்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள்

0: குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: நேரம் 9:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103. நாம கேட்கவிருக்க இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

மன்னன் தலைவி படத்திற்காக ஒலித்த பாடலை கேட்டோம். ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நேயர்களுக்கு ஒரு பத்திரிகை செய்தி. பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஐடிஐ மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை 2026. இது குறித்த அறிவிப்பு கோவை மாவட்டம் பேரூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடந்த 2025 புதிதாக தொடங்கப்பட்டு அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷின் டெக்னீஷியன், ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்

எக்யூப்மெண்ட் ஃபிட்டர், மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் உள்ளிட்ட பல தொழிற்பிரிவுகளுடன் செயல்பட்டு வருது. இதற்கு தற்போது நேரடி சேர்க்கைக்கான ஸ்பாட் அட்மிஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இரு பாலின மாணவர்களிடமிருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. விண்ணப்ப கட்டணம் ₹50, சேர்க்கை கட்டணம் ₹185. இந்த நேரடி சேர்க்கையில சேர விரும்புபவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 4, ஆதார் அட்டை, முக்கியமா கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டை அசல் மற்றும் சான்றிதழ் நகல்களோட முதல்வர், அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம், ராமலிங்க அரங்க வளாகம், வேடப்பட்டி ரோடு, கனரா வங்கி பின்புறம், பேரூர் 641001 அப்படிங்கிற முகவரியில் செயல்பட்டு வரும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தினை அழுகணும். பயிற்சியில் சேரும் பயிற்சியாளர்களுக்கு இலவச மடிக்கணினி, சீருடை, பாடநூல், வரைபட கருவி, இலவச சைக்கிள், காலணி, பேருந்து பயண அட்டை, மாதாந்திர உதவித்தொகையா ₹750, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகையும் வழங்கப்பட உள்ளது. இது பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பேசி எண்கள் 6384812283, மற்றொரு எண் 9363390633, 9443397872, மற்றொரு எண்ணு கூட இருக்குங்க 9585119192 ஆகிய எண்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு மேலும் விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

கோட் படத்திற்காக ஒலித்த பாடலை கேட்டோம். அடுத்து நேயர்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், சாய்பாபா காலனி மேம்பாலம் 2024 தொடங்கி 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு மேம்பாலம் கட்டும் பணியை நெடுஞ்சாலைத்துறை தொடங்கினது. மார்ச் மாதமே இது பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும், ஆனால் தொடர்ந்து தாமதமானதுனால அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாயிட்டே வருது. 15ஆம் தேதி அதிகாரிகளோட அமைச்சர் ஆய்வு செஞ்சு இந்த மாத இறுதிக்குள் பாலம் திறக்கப்படும் அப்படின்னும் நமக்கு உறுதி கொடுத்துருக்காரு. வேலையும் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. நாம் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல், ஆகாஷ்வாணி 103 FM.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
4: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். கேட்டுட்டு இருக்கிறீங்க சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி. SSLC +2 டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிப்புகளுக்கு உடனடியாக சேர்றதுக்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்குது. சென்ட்ரல் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பெட்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனம் சென்னை கிண்டியில ஈகாட்டுத்தாங்கல் பகுதியில இயங்கிட்டு வருது. இங்கதான் இப்ப உடனடி அட்மிஷன் போயிட்டு இருக்குது. 3 ஆண்டு காலம் கொண்ட இந்த டிப்ளமோ படிப்புகள்ல நீங்க சேரணும்னா SSLC தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும், 1.5 ஆண்டு கால முதுகலை டிப்ளமோ படிப்புல பாலிடெக்னிக்கல் டிப்ளமோ முடிச்சவங்களாவும் இருக்கலாம். நீங்க எல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மேற்கண்ட படிப்புகள் கூட சேர்ந்து லேட்ரல் என்ட்ரி முறையில பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி டிப்ளமோ, பிளாஸ்டிக் டெக்னாலஜி டிப்ளமோ படிப்புகளையும் இந்த நிறுவனம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. 2 ஆண்டு கால இந்த படிப்புகள்ல பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவங்களும், இயற்பியல் வேதியியல் கணிதம் இந்த மாதிரியான பாடங்கள் படிச்சவங்களும் இதுல நீங்க சேரலாம். SSLC தொடர்ந்து 2 ஆண்டு கால ITI படிப்புலையும் அண்ட் ஜெனரல் மிஷினிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்மேன் மெக்கானிக்கல் ஃபிட்டிங் பிளாஸ்டிக் பாலிமர் கெமிக்கல் டெக்னாலஜி உள்ளிட்ட பாடப்பிரிவுகளும் படிச்சவங்களும் இதுல நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படிப்பு பத்தினா மேல விவரங்களை நீங்க நேரடியாகவும் போய் தெரிஞ்சுக்கலாம். இல்ல கூடுதல் விவரங்கள் நீங்க போன்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அதற்கான தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்காங்க, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444919183 இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அல்லது 7299298204 இந்த நம்பருக்கும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சு பயன்பெறலாம்.

சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. கோவையிலிருந்து அபுதாபிக்கு விமான சேவை மீண்டும் August 15 முதல் ஆரம்பிக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போர் காரணமாக தற்காலிகமாக கோவை டு அபுதாபி விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சேவை வரக்கூடிய August 15 முதல் வாரத்தில் 4 நாட்கள் இயக்கப்பட உள்ளதாக விமான சேவைக்கான பயணம் தொடரும் அப்படின்றத அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க.

சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல 5 புதுசா டிப்ளமோ படிப்புகள் அறிமுகமாக இருக்குது. தமிழகத்துல 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளும் 32 அரசு உதவி பெறக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகளும் நடந்துட்டு இருக்கு. 400 மேற்பட்ட தனியார் சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகளும் கூட இயங்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சூழலை கருத்தில் கொண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல பேக்கேஜிங் டெக்னாலஜி, பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட்வேர் டெக்னாலஜி, லெதர் மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் மற்றும் கிளாத்திங் டெக்னாலஜி இந்த மாதிரியான 5 புதிய டிப்ளமோ படிப்புகளை அறிமுகம் செய்யறதுக்காக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான வரைவு பாடத்திட்டமும் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் இணையதளத்துல கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த இணையதள முகவரி சொல்றேன், www.dte.tn.gov.in அப்படின்ற முகவரியில போயிட்டு அந்த இணையதளத்துல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இது தொடர்பான கருத்துக்களை அவங்க கேக்குறாங்க. இது தொடர்பான கருத்துக்கள் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கரிக்குலம் ஸ்பெஷல் 2023@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு வரக்கூடிய ஜூன் 30 அனுப்பணும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

கோவையில தனியாக வசிக்கக்கூடிய முதியோரின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில மாநகரில் தனியாக வசிக்கக்கூடிய முதியோர்களுடைய பட்டியலை போலீசார் சேகரிச்சு கண்காணிச்சுட்டு வராங்களாம். வடக்கு மண்டலத்தில் 1303 முதியோர், தெற்கு மண்டலத்தில் 421 முதியோர்களும் இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாரியாக பட்டியல் தயாரிச்சு முதியோர்களை தொடர்ந்து அவங்க வந்து கண்காணிச்சுட்டு வராங்களா. எதுக்காகனா அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துற வகையில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. தினசரி ரோந்து பணியின் போது முதியோர் வசிக்கக்கூடிய வீடுகளை கண்காணிச்சுட்டு வராங்க. தனியாக வசிக்கக்கூடிய முதியோர் வீடுகளுக்கு வந்து செல்லக்கூடிய பால்காரர்களாகட்டும், செய்தித்தாள் விநியோகிப்பவர்கள், வீட்டு வேலைக்காரர்கள், டிரைவர், இந்த மாதிரியான அவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களையும் சேகரித்து வச்சிருக்காங்களாம். எதுக்காக அப்படின்னா, அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வழக்கமாக வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய விவரங்களை பார்வையாளர்கள் பதிவேட்டில் கட்டாயமா பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் குடியிருப்பு நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தலும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குடும்ப விவகாரங்கள், பணம், நகை, இது தொடர்பான எந்த தகவல்களையுமே அவங்க அந்நியர்களிடம் பகிரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டையும் கொடுத்திருக்கிறாங்க. இரவுல கதவு ஜன்னல்களை பூட்டிட்டு தான் தூங்கணும் அப்படின்றதையும் முதியோர்களுக்கு போலீசார்கள் அறிவுறுத்திட்டு வராங்க. மாநகர போலீஸ் அதிகாரி ஒருத்தவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, தனிமையில வசிக்கக்கூடிய முதியோர்களை மட்டுமே குறி வச்சு நிறைய குற்றங்கள் நடக்குது, குறிப்பாக சைபர் குற்றங்களும் அவங்களை நோக்கியே நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால அவங்களுடைய பாதுகாப்பை கவனத்துல வச்சு இந்த மாதிரியான பட்டியலை தயாரிச்சு அந்த பட்டியல் மூலமாக அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட்டு வராங்க. ஒரு சில பேருக்கு நைட்ல மருந்து கூட வாங்கி கொடுத்திருக்கிறதாகவும் போலீசார் சொல்றாங்க. சோ போலீசாரின் பாதுகாப்பு பட்டியல்ல முதியோர்களாக இருக்கக்கூடிய நீங்க இடம்பெறணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, டைரக்டாவே போலீஸ் கட்டுப்பாட்டு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய பாதுகாப்புக்கான கோரிக்கையை விடுத்து அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு டேக் கேர் பண்ணிக்கலாம்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
2: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை.

0: அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
1: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

10-2 உங்களுக்காக உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இது உங்கள் சாய்ஸ் காத்துட்டு இருக்குது. 9585800103 வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனா

0: பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:02 ஆகுது. இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. வாட்ஸ்அப் வழியாக உங்களது விருப்ப பாடல்களை நீங்க காட்சிகள் உள்ளாவர கேட்டு ரசிக்கலாம். 9585800103 அப்படின்னு நம்பருக்கு உங்க விருப்ப பாடல், உங்க பேரு, ஊர் பேரு சேர்த்து ட்ரை பண்ணி அனுப்புங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. ஹலோ, குட் மார்னிங். இது உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் ஃபேவரட்டான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். 9585800103 இந்த நம்பரில். இங்கே எப்பவுமே கேட்குற பாட்டு இல்லாமல் புதுசாக இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடல்கள் கேட்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீரம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கரூர் மாவடியான் கோயிலேருந்து ரகுபதி, தங்க பொண்ணு மனோஜ்குமார், காவ்யா ஸ்ரீ இவங்களுக்காக வீரம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றான்.

0: என்ன சொல்ல போகிறாய் அப்படிங்கிற அந்த பாட்டு நம்ம கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அந்த பாடலை கேட்டிருந்தாங்க கோவை காந்திபுரம் நெல்லை லாலா ஸ்ட்ரீட் பரமசிவம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. 10:21:50 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அன்னூர் கார்த்திகேயன் வசந்தி.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க மாரா திரைப்படத்திலிருந்து ஹரிகிருஷ்ணா திருவாய் முதலியூர்ல இருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, சத்தியமங்கலத்திலிருந்து கோகிலா கேட்டிருக்காங்க, பீமா திரைப்படத்திலிருந்து.

You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அனு காந்திபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து.

மதராசி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, அந்த பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க. சிங்கானலூர்ல இருந்து சுலோஷனா அண்ட் ரவி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். அங்காடி தெரு திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, சித்ரா அண்ட் கோதை பொள்ளாச்சிலிருந்து, அவங்களுக்காக பாட்டு கேட்கலாம்.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. ஈரம் திரைப்படத்திலிருந்து கோபி அண்ட் ஜெயா வடவெளியிலிருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்காக பாடல் கேட்கலாமா?

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.

0: நீங்க கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா தொடர்வது. 11 மணிக்கான செய்தி சுருக்கம் ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டிற்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு

0: என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02 ஆகுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இது இன்றைய நேயர் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க மூக்கனூர் சிவகுமார் அவங்க கிட்ட தான் பேச போறோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார். இன்றைய நேயர் பகுதிக்கு என்னை தேர்ந்தெடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இரண்டாவது முறையா என்னை தேர்ந்தெடுத்து சௌமியா மேடத்துக்கு நன்றிங்க.
1: ஆமாங்க, இரண்டாவது முறையா தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. எப்படி, சந்தோஷமா இருக்கீங்களா?
2: சந்தோஷமா தான் இருக்குங்க.
1: மகிழ்ச்சிங்க எங்களுக்கும். எத்தனை வருஷமா நம்மளுடைய எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க?
2: ஒரு 30 வருஷத்துக்கு மேலயா கேட்டிருக்கிறேங்க. 1999 அலைவரிசை வரும் அதுல இருந்து வால்வு ரேடியோ எல்லாம் கேட்டிருக்கிறேங்க.
1: ஆஹா, சூப்பருங்க. என்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிக்கும்? என்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பிடிக்குங்க?
2: எல்லா நிகழ்ச்சியும் ஃபர்ஸ்ட் காலையில 6 மணிக்கு இருந்து பிரேக்ஃபாஸ்ட், இன்றைய நேர் பகுதி, கெட் செட் கோ, டீ டைம், இதெல்லாம் கேட்டது கேட்டதே வேலை செய்யறது தான் எங்க வேலைங்க. நெசவு தொழிலுங்க.
1: நெசவு தொழில். ஓகேங்க.
2: ஆமாங்க.
1: சரி சரி, இன்னைக்கு உங்களுடைய விருப்ப தொகுப்புல தான் பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம். உங்களுடைய விருப்ப பாடல்கள் சொல்லிடுங்க.
2: பாபால இருந்து சக்தி கொடுங்க. ரெண்டாவது பாட்டு ராசிக்குட்டி இருந்து நான் பிடிச்சிருக்கலையேங்க. மூணாவது பாட்டு ஊரெல்லாம் முன்பாட்டுல இருந்து ஊரெல்லாம் முன்பாட்டு தான் பாட்டுங்க. கிழக்கு சீமையில இருந்து மானுக்கு மந்தையிலங்க. கரகாட்டக்காரன் வந்து ஊரு விட்டு ஊர் வந்துங்க.
1: சரிங்க.
2: கருணால இருந்து மலரே மௌனமாங்க.
1: வழங்கிடலாங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை.
2: சரிங்க.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மிக மகிழ்ச்சி.
2: தேங்க்யூ.
1: இன்னைக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க மூக்கனூர் சிவகுமார். அவங்களுடைய விருப்ப தொகுப்புல பாடல்கள் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழுமலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

நாம் முன்பாட்டு திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இன்னைக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க மூக்கனூர் சிவகுமார். அவங்களுடைய விருப்ப தொகுப்புல பாடல்கள் வலம் வந்துட்டு இருக்குது. அடுத்த பாடல் கேட்கலாம் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக.

0: கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இன்றைய நேயர் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்றைக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க மூக்கனூர்ல இருந்து சிவகுமார். அவங்களுடைய விருப்ப தொகுப்புல அமைந்த திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சீங்க. நீங்களும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில புதுசா பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 அப்படின்ற நம்பருக்கு. ஏற்கனவே வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜஸும் வந்திருக்கு. நீங்களும் மெசேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரும் விரைவில் தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கும் அழைப்பு நிச்சயமா வரும். நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கலாம் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும். நேரம் 11:30 ஆகுது. நேர்கள் இணைந்திருக்கும் எந்த நிகழ்ச்சியும் ரெயின்போ கிளாசிக்ஸ். நீங்க உங்க மனசுக்கு இதமான இனிமையான காவிய கானங்களாக கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. சோ நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்கலாம் குலேபகாவளி திரைப்படத்திற்காக.

உனக்கு 12 வேணுமா? இளவரசே, ஆண்டவன் பெயரால் சொக்கட்டான் உருட்டப்படுவதா? எதிர்பாராத விதமாக எது நடந்தாலும் சரி, ஒருமுறைதான் சொக்கட்டான் உருட்டப்படும், மறுமுறை எக்காரணத்தை கொண்டு உருட்டப்பட மாட்டார். நம்ம

0: என்ன இது? நான் வெற்றி பெறும் சமயத்திலே விளக்கணைந்து விட்டதே, எண்ணிக்கை கூட என்ன வந்து தெரியவில்லை.
1: இருங்க இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. குள்ளே குள்ளே,
2: என்ன
1: சீக்கிரம் வந்து இந்த விளக்கம் பொறுத்து
2: வந்துட்டேன்.

கேட்ட ரசத அழகான பாடல் குலேபகாவளி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் பி லீலா ஜி கே வெங்கடேஷ் பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மிஸ்யம்மா திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் டி என் ராமையா தாஸ், இசை எஸ் ராஜேஸ்வர ராவ்.

ரெயின்போ கிளாசிக்ஸில் அடுத்ததாக பாடல் கேட்டு ரசிக்கலாம். கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இசை ஏ எம் ராஜா, பி சுஷிலா பாடியது.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

அமர தீபம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிங்க. டி எம் சவுந்தரராஜன், ஏ பி கோமலா, ஷீர்காழி கோவிந்தராஜன், டி வி ரத்னம் பாடியது. பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், அம்பிகாபதி திரைப்படத்திற்காக.

யார் பையன் திரைப்படத்திற்காக நிறைவான பாடல் ஒலிக்கிறது? ஏ எம் ராஜா ஜிக்கி பாடியது. இசை எஸ் தட்சிணாமூர்த்தி, பாடலாசிரியர் ஏ மருதகாசி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: இந்த டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு சொல்லியிருக்கீங்க. இப்ப டாக்டர், நான் ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். தோராயமா தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு
2: குழந்தைங்க? நான் இன்னும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மையில் நான் இன்னும் படிக்கலைங்க. ஏன்னா பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் 10 லட்சம் இருந்தாங்கன்னா அதில் 1 லட்சம் பேராவது ஓரளவுக்கு இந்த பிரச்சனையில இருக்கிறவங்களா இருக்கு.
1: சொல்றீங்க, காலம் போக போக இன்னும் நிறைய போகுது. அதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, காரணங்கள் இதெல்லாம் தான் இருக்குன்னு.
2: ஆமா,
1: அப்பா அம்மாக்கு விழிப்புணர்வு இருக்கணும்.
2: ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செயலிய இந்த குழந்தைகளிடம் பயன்படுத்தி இந்த குழந்தையை நன்றாக எடுத்துக்கூட்டி படிக்க முடியுமா, இல்லை அதில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்கு, நம்ம கண்டறிஞ்சிட்டாவே நம்ம வந்து ஆனா ஆவண்ணான்னு தான் நம்ம ஆல்பபெத் தமிழில் சொல்லி கொடுக்கோம். இப்போ இந்த செயலி மூலமாக நாங்கள் கொடுக்குற ரெமெடியல் டீச்சிங்கில் டானால் ஆரம்பிக்கும். டா ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அது மாதிரி போட்டு தான் நம்ம சொல்லி கொடுப்போம். அப்போ அந்த குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் சுலபமாக படிக்கலாம். அதையும் ஒரு செயலியாகவே இப்போ ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் உதவியோடு நாங்கள் அந்த செயலியையும் தயாராக வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த செயலியையும் நம்ம உபயோகப்படுத்தினா இந்த குழந்தைகளுடைய நிலைமை ரொம்ப முன்னேற்றம் அடையும். இப்போ எனக்கு வந்து இந்த நேஷன் பில்டிங்கில் இது ஒரு முக்கியமான செயலாக எனக்கு தோன்றுகிறது. இந்த டிஸ்லெக்ஸியாவை கண்டுபிடிச்சி இப்போ இவங்க இந்த போதைப் பொருள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறது கூட இந்த டிஸ்லெக்ஸிக்ஸ் தான்.
1: ஓ,
2: ஏன்னா சீக்கிரமாக அவங்கள வந்து வசப்படுத்திடலாம்.

0: அவங்களுக்கு தெரியாது இல்லையா,
1: அவங்களுக்கு
0: எதுன்னே தெரியாது. அதனால சீக்கிரமாக வசப்படுற நல்லா இருக்கு இதை எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டு ஒரு அவங்களுக்கே ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு.
1: பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியல.
0: ஆமா, அதனால
1: சொசைட்டில இதை யாரும் ரியலைஸ் பண்ணல,
0: யாருமே ரியலைஸ் பண்ணல. நான் 13 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நானே ஒரு ஒரு தடவையும் நான் புதிதாக எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் அதுக்கு அந்த அந்த நிலைமையில் இருக்கேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் எனக்கு. இந்த போதைப் பொருளுக்கு இந்த டிஸ்லெக்சிக்ஸ் ஒரு பெரிய அடிமைங்கிறது நம்ம வந்து அவங்கள ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை, நிறைய கெடுதலான விஷயங்கள் நாட்டில் நடப்பதை நம்ம வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆட்டிசம்ல ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ADHDன்னு இருக்கு, அது வந்து இதை ரிசம்பிள் பண்ணும். இந்த டிஸ்லெக்சியாவும் ரிசம்பிள் அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த குழந்தைய எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு டாக்டர் இந்த செயலியில் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்போ அவங்க செயலியிலிருந்து அந்த குழந்தையுடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது அது ADHD குழந்தையா, இப்போ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர் சொல்லிடலாம், இது ADHD உள்ள குழந்தையா இல்லை டிஸ்லெக்சியா உள்ள குழந்தையா இல்லை இது ரெண்டும் உள்ள ஒரு குழந்தையான்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ சமீபத்தில் UKல அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காம ஒரு குழந்தை இங்கே வந்திருந்தது. அந்த குழந்தை இங்கே ஒரு மாதம் இருந்தது. நாங்கள் இதை கண்டறிந்து அந்த குழந்தைக்கு தெரப்பியும் கொடுத்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்டோட அந்த குழந்தை திருப்பி போச்சு. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
2: டாக்டர், அடுத்தது நம்ம வந்து குழந்தைகளுக்கு இந்த டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறைபாடை சொல்லியிருக்கீங்க. நீங்க மற்ற குழந்தைகளையும் பாக்குறீங்க, வேற குறைபாடு இப்ப பாக்குறதுல இதுதான் அதிகம் அப்படின்னா இது இப்ப டிஸ்லெக்ஷியாக்கு அப்புறம் அடுத்து வருது?
3: கற்றல் பிரச்சனைகள் நிறைய இருக்குது,
2: விதவிதமான பிரச்சனைகள்
3: நிறைய பிரச்சனை இருக்கு.
2: ஸ்லோ
3: லேர்னர்ஸ் இருக்காங்க, அது கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் தான் அவங்களும். ஆனால் அவங்களுக்கு டிஸ்லெக்ஸியாவும் இருக்காது, ஆட்டிசமும் இருக்காது. அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஸ்லோவாக தான் படிப்பாங்க, ஃபாஸ்டாலாம் அவங்களால படிக்க
2: முடியாது.
3: அந்த மாதிரி குறைபாடுகள் உள்ள குழந்தைகளும் இருக்காங்க.
2: ஆனால் ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருந்தா டீச்சர்ஸ் எல்லாரும் தான் ஒரே மாதிரி இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் 5 பேர்லாம் ஒரே மாதிரி இருக்காது.
3: ஸ்ட்ரெஸ் தானே அந்த டீச்சர்ஸ்க்கு. ஒரு குழந்தை நல்லா படிச்சு இன்னொரு குழந்தை இந்த டிஸ்லெக்ஸியா உள்ள குழந்தை ஒன்றுத்துக்குமே பதில் சொல்லாது. அப்போ அவங்க அந்த குழந்தையவே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாயிருப்பாங்க. இந்த செயலியோ உபயோகப்படுத்தினா டீச்சர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அவங்களுக்கு ரொம்ப குறையும், நிறைய குறைஞ்சிரும். இந்த குழந்தை இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தைக்கு எப்படி ரெமெடியல் டீச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நம்ம புரிதல் சொல்லிடுவோம், அவங்க தெரிஞ்சுப்பாங்க.
2: ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்பா அம்மா வந்து குழந்தை வந்து அந்த மாதிரி ஸ்லோ லேர்னராகவோ இல்லை வேற ஏதாவது அதுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தால் கூட அடிக்க தான் அடிப்பாங்க.
3: எல்லாருமே அடிப்பாங்க. இப்ப இந்த குழந்தைங்க அடி வாங்குறது ரொம்ப குறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்க.
2: இந்த மாதிரி
3: ட்ரைனிங் கொடுத்தது நம்ம சர்க்கார் சாமக்குளம் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்கெல்லாம் எங்களுடைய பிரைமரி ஸ்கூல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவங்க நிறைய மாறிட்டாங்க. ஓ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு தெரியாது மேடம், இப்ப நாங்க குழந்தைகளை அடிக்கிறது இல்ல, குழந்தைகளை நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம் அப்படி அவங்க டீச்சர்ஸே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க.
2: எவ்வளவு பெரிய சேஞ்ச்.
3: ஆமா, சோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரோட்ல இந்த ஸ்பேசிங் பிரச்சனை எல்லாம் சொல்லி கொடுத்தா இப்ப என் டிரைவர் எல்லாம் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன், மேடம் இவர் ஒரு டிஸ்லெக்ஸிக்கிங் மேடம் அப்படின்னு அவரே டைவர்ஸ் சொல்றாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு அது என்னன்னு தெரியப்படுத்தினோம்னா நிறைய வம்பு வழக்க நம்ம வந்து குறைக்கலாம், நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதில் முக்கியமான பிரச்சனை இந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்துறது நம்ம டெஃபினட்டாக ரொம்பவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.
2: ஓகே டாக்டர்,
3: இப்போ இந்த செயலியை உபயோகப்படுத்துறதுனால இந்த குழந்தைய நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே போகலாம். வருஷம் வருஷம் இந்த நம்ம இந்த இதை எடுப்போம். நம்ம அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அவங்க 12வது படிக்கிறாங்களா இல்லை 9வதோடவே அவங்க வந்து குழந்தை பள்ளியிலிருந்து அவங்க ட்ராப் அவுட் ஆயிடுறாங்களா அதெல்லாம் நமக்கு
2: தெரிஞ்சிடும்.
3: அதை ட்ராக் பண்ணிட்டே வரும்போது அவங்களுடைய நல்வழிப்படுத்துதலோ இல்லை எதுனாலும் அவங்க அட்ரஸ்க்கே நம்ம தேடி போய் அவங்க பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் நம்ம செயலியில் இருக்கும், அது கூட காண்டாக்ட் பண்ணி ஏன் இந்த குழந்தை எந்த பள்ளிக்கு எந்த. இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாமே நம்பர் இருக்குது பள்ளியில், இந்த பள்ளி விட்டு இன்னொரு பள்ளிக்கு போனால் அங்கேயும் இந்த ரெஜிஸ்டர் ஆகும் இந்த நம்பர். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த குழந்தைகளை ட்ராக் பண்ணுறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும்.
2: ஒரு பெரிய விஷயம்.
3: ஆமாம், ட்ராக் பண்ணிடலாம் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஒரு 9வது மேலே போகாத குழந்தைகளை நம்ம வந்து கண்டிப்பாக ட்ராக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த செயலி அதற்காக.
2: நிச்சயமா டாக்டர்.
3: ஆமாங்க
2: டாக்டர், இப்போ நிறைய

0: விஷயங்கள் நம்ம பேசுறது இல்லை அப்படிங்கிறோம். மேம்போக்கா இருக்கிற பிரச்சனைகளை தான் பேசுறோம் பொதுவாகவே நம்ம எல்லாரும். இல்ல, நமக்கு சுலபமா தெரியக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறோம். அப்படி சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரதே இல்லை, இன்னும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். இல்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே, ஒரு சொசைட்டியோட ப்ரெஷர்னாலே சிலதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதே என்ன, உன் குழந்தை நல்லா தானே இருக்கு, எது கூட்டிட்டு போற, அப்புறம் எது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் இப்பயும் இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம், நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு வீட்டிலே அம்மா லேட்டாக தான் பேசுனா, உங்கள் அப்பாவே லேட்டாக தான் பேசுனா, குழந்தை அப்படி தானே பேசும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க இன்றைக்கும்.
1: ஆமாம்,
0: இன்னும் இப்போ ஒரு சைக்கியாட்டிஸ்டையோ சைக்காலஜிஸ்டோ ஒரு கவுன்சிலிங் போகிறதானா, நம்ம இதில் வந்து பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ எல்லாருக்குமே இன்னும் ஒரு டேபு சப்ஜெக்டாக தான் இருக்குது. அது ஒன்றும் எல்லாரும் பேசிக்கமா
1: இருக்கு
0: இல்லையா.
1: இப்போ இந்த குழந்தைகளை கூட நாங்கள் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் எக்ஸாமின் பண்ணுறாங்கன்னு சொன்னால், எதுக்கு, என் குழந்தை நல்லா தானே இருக்கு, நீ என்ன பைத்தியம் டாக்டர் எல்லாம் கொண்டு வந்து
0: அதுதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாங்க. ஆமா,
1: ஸோ அந்த மாதிரி நம்ம அது அதே அந்த விஷயத்த நம்ம மறைத்து தான் இந்த குழந்தைகளை நம்ம எக்ஸாமின் பண்ண வேண்டிய, ஏன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் இன்னும் நம்ம நாட்டில் வரல. இல்லை அப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சா அடம்பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒத்துக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் கூட ஒத்துக்க
0: மாட்டோம்.
1: இதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட்டு என் குழந்தைய காட்டணும் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துடும். ஸோ அந்த ஸ்டிக்மா எல்லாம் ஒழியறதுக்கு நம்ம நாடு வந்து அமெரிக்கா அளவுக்கு வளர்ச்சி ஆகணும்.
0: வெளிநாடுகள்ல அந்த பிரச்சனை இல்ல
1: கிடையாது, மோஸ்ட்லி இருக்காது. சில நாடுகள் ஆப்பிரிக்கா கண்டிருங்க, சில கண்ட்ரீஸ்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கலாம். ஈவன் இந்த யூஎஸ் நம்ம நிறைய கல்ச்சர்ஸ் இங்கிருந்து கொண்டு போய் அங்கே இறக்கி இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்கள்.
2: டாக்டர், இது ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, இதுக்கு ஒரு தெரப்பி தான் தேவைன்னு. தெரப்பின்னா பல விதத்துல இருக்கு இல்லையா? இதுக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால நான் கேட்கறது என்னன்னா, இதுக்கு மருந்து ஏதாவது உண்டா? குணமாக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா இதுக்கு என்ன, அது பிசிக்கலா அதுக்கு வந்து ஏதாவது மருந்து கொடுப்பாங்களா, ஏதாவது இருக்கா?
3: இல்லைங்க, மருத்துவத்தினால் மருந்தினாலும் இதை சரி பண்ண முடியாது, மருத்துவர்னாலையும் இதை சரி பண்ண முடியாது. இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் which is established only in the education side of the face of the child. So அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சில பேர் எக்ஸென்ட்ரிக்கா தே வில் பி சோ இன்டெலிஜென்ட், நம்மளால வந்து அதை வந்து அசஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பெரிய மியூசிஷியனாவோ, பெரிய சிற்பியாவோ, பெரிய இது அந்த மாதிரி ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க அவங்க. உங்களால் இப்போ அவரை கூப்பிட்டு டிஸ்லெக்சிக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க அவங்க ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. ஆனால் இதுக்கு மருந்து சின்ன வயசில் சரி பண்ணுறதுக்கு மருந்து இல்லை. இந்த தெரப்பிங்கிறது என்னம்னா, காக்னிசன்ஸை அப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடும். ஒரு கோர்வையாக கசமுச கசமுச நல்லா பண்ணி, சில பெயிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறுத்த மாட்டாங்க.
2: அது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, வின்சென்ட் வேங்காக்லாம் தன்னுடைய காதை தானே அறுத்துக்கு போனவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
3: அந்த மாதிரி பெயிண்டர்ஸ் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேர். அதை அவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நிறுத்த கூட தெரியாது, அதே யாராவது நிறுத்து அப்படின்னு சொல்லணும். பெயிண்டர்ஸ் மட்டும் நான் சொல்லலை, மற்ற எல்லா தொழிலும் இப்போ கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க, யார் எந்த தொழில் பண்ணுறவங்களா
2: இருந்தாலும் நிறைய பெயிண்டர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதனால நீங்க அதை ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்.
3: எல்லா பெயிண்டர்ஸும் அப்படி கிடையாது, சில பேர் தான் அப்படி இருப்பாங்க.
2: அவங்களுக்கு அந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம தான், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம தன்னையே தன்னை இம்சிச்சுக்குவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா டாக்டர்? நம்ம வந்து இன்னும் நிறைய குழந்தைங்க விஷயத்துல நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசுறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு 30 முன்னாடி இருந்த அந்த பேரண்ட்ஸோட ஆட்டிடியூடும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ஆட்டிடியூடு எப்படி மாறி இருக்கு? ரொம்ப ப்ரொடெக்டிவாக தான் இருக்க வேண்டிய காலம் இல்லையா இது? குழந்தைங்க மேலே எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் அக்கறை இருக்கும், ஆனால் அப்போல்லாம் அது பொழுது போனால் இது இல்லை, அந்த டைமுக்கு அது வந்து சாப்பிடும், அதே ஸ்கூலுக்கு போகும் வரும். அப்பா அம்மாவுக்கு அந்த இது இல்லை, ஸ்கூலுக்கு போய் போயிருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணிக்கிட்டே இல்லை. இப்போ நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தைய மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பேரண்ட்னாலும்.
3: ஆமாம்,
2: அது வந்து
3: அதே ஒரு ஸ்ட்ரெஸ்
2: இல்லையா
3: பேரண்ட்ஸ்க்கு, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இதேவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு, அதனால அவங்க வந்து அவங்களுடைய இன்சைட் கேரக்டரே மாறி போயிடுது, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறையா பிரச்சனைகள் வருது, நீ பார்த்துக்கல, நீ சொல்ல, நீ பண்ணல அப்படின்ட்டு அவங்களே நிறைய அடிச்சுக்கிறாங்க.
2: அப்புறம் இதுவும் சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் யாருக்கும் இல்லை, உன் குடும்பத்தில் என்ன வந்திருக்கும்,
3: அந்த மாதிரி எல்லாம் எப்படி எப்படியோ நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி போடுறது. நல்லா இருக்கிற குழந்தைகளை இருக்கிற பேரண்ட்ஸ் கூட சரியாக அவங்கள தன்னைத்தானே அவங்களால ஒரு கோர்வையாக வாழ்க்கையை கொண்டு போக தெரியல. இப்போ ஒரு குழந்தைங்க ஸ்விம்மிங் படிக்கும், டென்னிஸுக்கு போகும், பால் பேட்மிண்டன் போகும்,
2: டான்ஸ் ஆடும்,
3: டான்ஸுக்கு போகணும், பாட்டுக்கு போகணும். ஏங்க, ஒரு குழந்தையோடைய லெவல் லிமிட்ஸ் என்ன, எதோட நிறுத்தணும் கூட நிறைய நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. எல்லாம் படிக்கணும் என் குழந்தை, அதெல்லாம் ஹி வில் டூ. அந்த குழந்தையோட நினப்பில் அதோட இடத்துல இருந்து பாருங்க. நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்ப இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஏன் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்விம்மிங் உங்க அம்மா அப்பா அனுப்புனாங்களா, இங்க அனுப்புனாங்களா? அங்கே பொண்ணும் இல்லையில, ஒரு போய் ரோட்ல போய் இந்த கில்லி விளையாடுவேன், குண்டு விளையாடுவேன், சேம்பி விளையாடுவேன், அப்படி அந்த மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க. அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் உங்க குழந்தை வந்து 10 கிளாஸ் போகணும், இத்தனையும் படிக்கணும்,
2: அதாவது அஷ்டாவதானியா இருக்கணும்.
3: அஷ்டாவதானி

0: நீ நல்லா கருப்பா, அது ரொம்ப டேன் ஆகி சோர்வடைந்து ஒரு பலமும் இல்லாமல் வீட்டில் வந்து பொத்துக்கடின்னு விழுந்துரும் அந்த குழந்தை. ரொம்ப பரிதாபமா இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேங்க. ஓவர் டூயிங் வித் த சில்ட்ரன், அது தேவையில்லை. ஒரு லிமிட்டாக இஃப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட், அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ, ஃபுட்பால் தான் பிடிக்கும், பேசாத ஃபுட்பால் மட்டும் விளையாடு விடுங்க. அப்புறம் அதையே எதுக்கு டென்னிஸ் கூட்டு போகிறீங்க, கிரிக்கெட் கூட்டு போகிறீங்க, எல்லா பக்கமும் அந்த குழந்தை. பெண் குழந்தைகள் அதை விட டார்ச்சர். நீ வந்து வயலின் பழகு, நீ பாட்டுக்கு போ, நீ டான்ஸுக்கு போ அப்படின்ட்டு ஒரு அளவில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. நம்ம கதையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பல வருடம் பல டிகேட்ஸ் தாண்டி வந்துட்டோம். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தால் அப்படியே தூக்கி போட்டு அம்மா ஏதாவது ஒரு டீயோ ஒரு காஃபியோ கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு நேரம் விளையாட போயிடுவோம். 6:30-7 இருட்டு கட்டணும், அப்போ தான் குடுகுடுன்னு வீட்டுக்கும் அப்பா திட்டுவாங்களே ஹோம்ஒர்க் பண்ணுமேன்ட்டு அந்த அக்கறையோடு வந்து உட்காந்து கை கால் கழுவணுங்க. கை கால் கழுவி எதையாவது சாப்பிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் நம்ம தான் வீடெல்லாம் பெருக்கணும், பாய் விரிக்கணும், எல்லாருக்கும் பெட்டு போடணும், அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம். அதெல்லாம் நம்ம பழகணும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. நமக்கு வந்து அன்னைக்கு மிக்சி கிடையாது, மாவாட்டணும், வாஷ் டிஷ் வாஷர் கிடையாது, தண்ணி எடுத்து வரணும், குளிக்கிறதுக்கு விறகடுப்பில் சுடு தண்ணி போடணும், அதெல்லாம் இப்போ நினச்சா சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற சௌகரியத்தை பார்த்தா அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டம்தான் ரொம்ப பட்டிருக்கோம். ஆனால் அது வந்து இப்போ தெரியல நமக்கு, ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டோம், அதனால் நமக்கு தெரியல. ஆனால் இந்த குழந்தைகளை வந்து இவங்க படுத்துகிற பாடு வந்து வேற மாதிரி ஆயிடுவாங்களோன்ட்டு எனக்கு பல சமயம் யார் எந்த பேரண்ட்டு கேட்டாலும் அது ஒரு பெருமையாக தான் சொல்கிறாங்க. என் குழந்தை இதை பண்ணுவான், அதுக்கு போவான், இதுக்கு போவான் அப்படின்ட்டுலாம் ஐயோ பாவம் மேன்ட்டு இருக்கும் மனசுக்குள்ளார. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது, இப்போல்லாம் சொன்னால் நம்ம தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க.
1: ஆமாம், பல விஷயம் சொன்னீங்க டாக்டர். குழந்தைங்கள வந்து சாதாரணமாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம் நம்ம. ஆமாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை குழந்தைங்க நல்லவராகவும் தீவிராகவும் அன்னை வளர்ப்பதில்லைங்கிறோம். இப்போ டீச்சர்ஸையும் அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான பேச வேண்டிய விஷயம், நம்ம கவர்மெண்ட் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்டையும் அது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், மருத்துவர் மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ட்ரக் அபியூஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன். முக்கியமா போதை பழக்கத்தை, அதாவது நஷா முக்த் அப்படிங்கறத அந்த இதுக்கு பேர் வச்சிருக்காங்க, நிறுத்தணும், ஸ்டாப் பண்ணணும், போதையை நிறுத்தணும். அதுதான் நீங்க எப்படி டெய்லி நீங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்ப்பீங்க, மக்களை நிறைய சந்திப்பீங்க, எப்படி இருக்குது?
0: கண்டிப்பா, ஆக்சுவலா நீங்க முன்னெடுத்து வைக்கணும்னு நினைச்சா இந்த போதை தடுப்பு தான் டிஸ்லெக்சியாக்கும் முன்னால் வந்துடும், இந்த விதவை இந்த கைம்பெண்களுடைய வாழ்க்கை முதிர்ச்சிக்கும் முன்னால் வந்துடணும். ஏன்னா இந்த கைம்பெண்ணுடைய குழந்தைகள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அந்த பையனெல்லாம் அம்மா சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டான், அப்பா சொல்கிற பேச்சும், அப்பா இல்லை சொல்கிறதுக்கும். ஸோ அவர் தான் வீட்டின் தலைவர். அந்த மகனாக ஒருத்தர் இருந்தால் அவர் தான் வீட்டின் தலைவர், அவர் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ அவர் வந்து ஒரு 16 ஆயிடுச்சுனாலே அவர் எந்த வழியில் வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே வீட்டில் கொஞ்சம் அதிக பலமாக இருக்கும் ஆண்கள் தான் இந்த போதை பழக்கத்திற்கு அதிகமாக உட்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை, கண்டிப்பாக பெண்களுக்கு நிறையா பேருக்கு இது அடிமையாகிடுறாங்க இந்த போதை பழக்கத்திற்கு. அவர்களுடைய பெண் நண்பர்களாகவோ அல்லது ஆண் நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வலுக்கட்டாயமாக சில பேராலோ இவர்கள் இந்த பெண்கள் இந்த போதை பழக்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இப்போ விடுதியில் தங்கி படிக்கும் ஒரு பெண் தன் அறையில் உள்ள மற்ற பெண் சொல்வதையெல்லாம் செய்தால் ரெண்டு பேரும் ரொம்ப அணுக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு, இதே மாதிரி தான் ஆண்களுக்கும். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருந்தா, நீ செய்யலாம் நானும் செய்யறேன், நான் செய்யலாம் நீயும் செய்யறேன், அப்போ அந்த ஒருவர் அதில் போதை பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டால் மற்றவரையும் உட்படுத்த எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பழக்கம் ஏற்படாமல் இருக்க பெற்றோர்களும் மற்றவர்களும் இந்த நிறைய நம்ம வந்து இந்த மாதிரி விளம்பரங்கள் மூலமாகவும் இந்த மாதிரி செய்திகள் செய்ய டிவிலேயோ தொலைக்காட்சிகள் மூலமாகவும் இந்த ரேடியோ மூலமாகவும் கண்டிப்பாக

0: இந்த குழந்தைகளை முக்கியமாக 12 வயது 10-11 போகும் குழந்தைகளை,
1: இந்த 2 கட்ட வயசு,
0: ஆமா, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு ஆயா வந்து ஒரு 10 ரூபாய் கொடுக்குது, இந்தா ஏதாவது வாங்கி தின்னுப்பா அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அப்போ ஒரு கடையில் சென்று அந்த கடையில் இருப்பவர் எப்படி அடிமைப்படுத்துவது, அப்பதான் இவன் நம்ம கடைக்கே வருவான், நம்ம கிட்டயே பொருள் வாங்குவான், ஆனா அதே மிட்டாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படிதான் வந்து இந்த போதைப் பொருட்களின் பழக்கம் ஆரம்பமாகிறது. அது ஓரளவுக்கு அப்படியே அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களோட பேசி கேசி அப்போ அந்த பழக்கத்திற்கு கம்ப்ளீட்டா அடிமை ஆகிறாங்க. அவங்களுக்கு தன்னை யார் என்று தெரியவே தெரியாது. மிக மிக உச்சக்கட்ட போதை அடிமையாக நான் பார்த்திருக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து தான் யாருன்னு தெரியாது. நீங்க வந்து சினிமால பாக்குறீங்க இல்லையா, அது அப்படியே வாழ்க்கையில அதை விட மோசமாக கூட பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா அந்த 10 வயசுக்குள்ளார அந்த குழந்தைகளை நம்ம பிடிச்சி அவங்களுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் கொடுத்துட்டே வரணும். பெற்றோர்கள் அவர்களை அந்த வயதுலேருந்து 20 வயது வரைக்கும் அவர்களை இப்படி ரொம்ப ஆண் குழந்தைகளை முக்கியமாக, அதுக்குன்னு பெண்ணை விட்டுறக்கூடாது, முக்கியமாக அவங்கள ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு வரணும். எங்கே போகிறாங்க, வாங்குகிற பாக்கெட் மணியை எப்படி செலவு பண்ணுறாங்க, இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு ஒரு பெற்றோர் ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரியுதா பையன்கிட்ட, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கானா, சொன்ன பேச்சை கேட்கமா, இப்போ என்னமோ நடக்குது, உங்களையும் மீறிய ஏதோ ஒரு செயல் அங்கே நடந்து கொண்டிருக்கு, அதை நீங்கள் என்னன்னு கரெக்டாக பிடிக்கணும். நான் சில பேரெல்லாம் பார்த்துருக்குறேன், ஃபெயில் ஆகி போயிடும் அந்த குழந்தை. அப்போவும் அந்த அம்மா வந்து ஹாஸ்டலில் போடாது, என் கூடயே இருக்கட்டும்ங்க, எப்போ அதை ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும் அப்படி என்கிட்டயே ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, ஏம்மா அப்படின்னு சொல்லி, ஹாஸ்டல்லாம் பசங்க வந்து மோசமாக இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல, என் பையன் போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுங்க. கரெக்டு தான்மா நீங்கள் சொல்கிறது, படிக்க அனுப்பும்போது பள்ளி விடுதியில் என்ன வேணாலும் நடக்கலாம், நீங்க விரும்பாதெல்லாம் கூட அங்க நடக்கலாம். ஆமா, வீட்டுல இருக்கிறவங்களும் அடிக்ட் ஆகிறாங்க கண்டிப்பா. வீட்டுல இருந்து வெளியே போற பசங்க எல்லாருமே அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய பயம் அப்படி, வெளியே தங்க வைக்க கூடாது என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பெற்றோர்கள் சொல்கின்றார்கள். பல பெற்றோர்கள் என் பையனை 100% நம்பலாம், எந்த தவறான செயலும் செய்ய மாட்டான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்பிட்டு அந்த பையன் அப்படி ஆனா கூட இவங்கனால அந்த ஒத்துக்க ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார். ஒரு ஒத்தங்க அப்படி இருந்திருக்காங்க, ரொம்ப குடிப்பாரு அவங்க பையன், ஆனா அந்த அம்மா வந்து என் பையன் குடிக்கவே மாட்டான் இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கும். அந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க பாருங்கம்மா உங்க பையன் குடிச்சிருக்காரு அப்படின்னு, என் பையன்லாம் குடிக்க மாட்டாங்க, எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கான், என் தலையில் அடிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்பி கெட்டு போகிற தாயார்களும் தந்தைமார்களும் நிறைய பேர் உண்டு நம்ம சமூகத்தில். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது நம்ம சமூகத்துன்னு, எல்லா பக்கமும் இதை இப்போ ரொம்ப இது. நம்ம வந்து இந்த இதை கண்டுபிடித்து யாருக்கெல்லாம் இந்த ட்ரக்கு பழக்கம் இருக்குதோ அவங்களை வந்து நம்ம ஒரு அன்பு காட்டணும், முதல் ஒதுக்கக்கூடாது. நிறைய அன்பு காட்டி நம்ம அன்பு வலையில அவங்க வந்து விழுகணும். நம்மளுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளை அந்த பெற்றோர் அவ்வளோ அன்பு காட்டணும், டீச்சர்ஸ் அவ்வளோ அன்பு காட்டணும். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்களை கொஞ்சம் அன்பு வழியில கொண்டு போய் தான் அவங்களை திருத்த முடியும் முக்கியமா. அப்புறமேலு இந்த ட்ரக் அடிக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அது போய் விட்டு அது சரியாகி வந்தா திருப்பி அந்த அடிமை அந்த ட்ரக் போயிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான தகவல்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர், நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலுமே இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறது தான் நம்ம மருத்துவர்களோட வேலை. ஒரு மீடியா வந்து அந்த ரோலை வந்து மருத்துவர் மூலமாக செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அது, அப்படின்னு மக்களுக்கு ரீச் ஆகும், நம்புவாங்க மக்கள்.
0: கண்டிப்பாக
1: மருத்துவர் சொல்லும்போது இப்போ நீங்கள் எடுத்து சொன்னதும் அப்படி தான் இருந்தது டாக்டர்.
0: பட்டுக்கோட்டையார் சொன்ன மாதிரி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால இதெல்லாம் யாரு இந்த கொடுமைகளை பண்ணுற இந்த நச்சுத்தனமான இந்த ட்ரக் அபியூஸ்க்கெல்லாம் போகிறவங்கள அவங்கள திருந்த வைக்கிறதுக்கு முழுவதுமாக அவர்களை வெளிக்கொண்டு வர நாம் எல்லா முயற்சியிலையும் எடுக்கணுங்க. இந்த டிஸ்லெக்சியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எல்லோருக்கும் இதை பற்றி சொல்வதற்கு எடுத்து சொல்வதற்காக.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி சௌமியா.

இதுவரை சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இனி இன்னைக்கு நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். மேலும் நினைவிட்டுகிறோம் மாலை 5:30 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் அல்ட்ரா ரன்னர் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில்

0: தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத

யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ் யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM லைன் கேட்க போறீங்க. மணி ஒன்று மலர் ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒரு ஹாலிவுட் மூவி நம்ம அதை பற்றி பேசுவோம். ஹாலிவுட் மூவியில் உள்ள அந்த மூவியை பற்றின கதையை நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா. இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் என்ன அப்படின்னா, 1999 ரிலீஸ் ஆன தி டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ட்ராமா ஃபிலிம். இதுதான் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. இதை என்ன கதை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு அழகான ஒரு குடும்பம், அம்மா அப்பா மூணு குழந்தைங்க. ஓகே, ஸோ இவங்களோட தான் வந்து அந்த குடும்பம் அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஆல்ரெடி வந்து ஒரு அழகான ஒரு நாவல். 1996 ஜாக்லி மிச்சர்ட் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு பெஸ்ட் செல்லரான ஒரு நாவல். ஓகே, ஸோ அதை வந்து ஓப்ரா புக் கிளப் அப்படின்னு சொல்லி 1996 வந்து இந்த புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் படிக்கிறாங்க, ரொம்ப நல்ல கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1999 இந்த ஒரு படமாக எடுத்தாங்க. அதுதான் தி டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன். ஓகே, ஸோ இந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. உங்களுக்காக சூப்பரான சாங்ஸும் காத்துட்டே இருக்குது.

மணி ஒன்று மலரொன்று நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற இந்த படம் 1990 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ ஒரு பேரண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்களோட அம்மா அதாவது பெத் காப்பதோரா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீயூனியனுக்காக கூப்பிட்டுருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது அவங்க போகிறப்ப அவங்க பெரிய பையனை, இந்த சென்ட்ரலில் ஒரு பையன் இருப்பாங்க இல்லையா நடுப்பையன், அந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு சொல்லிட்டு போவாங்க. பத்திரமா பார்த்துக்கோ, நான் வந்து ரீயூனியன் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஹோட்டல்லையே வந்து விட்டுட்டு போவாங்க. ஸோ என்ன ஆகுனா, இவன் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த அவங்களோட பெரிய பையன் பேர் வின்சென்ட், அவன் வந்து பார்த்துப்பான். ஆனால் இடையில வந்து அவன் வந்து கேர்லெஸ்ஸாக டக்குன்னு இப்படி திரும்புறதுக்குள்ள அந்த பையனை காணாமல் போயிடும். அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பான் அந்த பொண்ணை போய், அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்பாங்க, அதாவது அந்த குழந்தைகிட்ட, எங்கள் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெரியல, இங்கே தான் இருந்தான், விளையாண்டுருந்தான், எங்க கூட ஆனால் காணும் அவனை அப்படின்னு சொல்லும்போது பெத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். குழந்தை எங்கெல்லாம் தேடுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி தேடுவாங்க, எல்லாருமே வந்து அந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி தேடுவாங்க, தென் அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் அதிகாரி வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாயிருவாங்க, அவங்க வந்து இவங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பையனை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அவங்களோட பையன் பேர் வந்து பென், அந்த ரெண்டாவது பையன், அவன் வந்து அவன் தான் காணும். 3 வயசில் அவன் காணாமல் போயிடுவான். காணாமல் போனோன்னா அவங்களுக்கு வந்து நர்வ்ஸ் பிரேக் டவுன் ஆகிடும். யாருக்குன்னா நம்ம இந்த படத்தோட ஹீரோயின் பெத் கபடோராக். ஓகேவா? ஸோ அவங்களால வந்து என்ன ஆகுனா, இந்த பையன், அவங்களோட ரெண்டாவது பையன் மிஸ் ஆனதுலேருந்து இந்த ரெண்டு குழந்தைகளை கவனிக்கவே மாட்டாங்க, கவனிக்க முடியாது. அந்த மிஸ்லே அவங்க அந்த குழந்தைய மிஸ் பண்ணுறதுலேயே வந்து அந்த அவங்களுக்கு நர்வ்ஸ் பிரேக் டவுன் இருக்கனாலையும் மட்டும் இல்லாமல், என்னால் அந்த குழந்தை மிஸ் ஆயிடுச்சே அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது, வீட்டில் யார் கூடயும் அவங்க பேச மாட்டாங்க, பெரிய பையனை விட்டு தான் வந்து சின்ன குழந்தைய பார்த்துக்க சொல்லுவாங்க, இதுக்கடையில் பேரண்ட்ஸ்க்கும் வந்து வீட்டில் நிறைய சண்டைகள்லாம் வரும், ஏன்னா அவங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயே இருக்கிறப்ப அவங்களுக்கு நிறைய சண்டைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM, இது மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவி, 1999 ரிலீஸ் ஆன மூவி பற்றி கேட்டுட்ருக்கோம்.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
7: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். மணி 1:00 நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற இந்த மூவியை பத்தி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். சரி, அவங்க பையன் வந்து கனவு போயிட்டான் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாரு கூடயும் ஒழுங்கா பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயுமே பேச மாட்டாங்க, ரொம்ப கவலையா இருப்பாங்க. ஸோ இப்படியே இருந்தா நம்ம சரிப்பட்டு வராது, நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லி அவங்க வேலைக்கும் போக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 9 வருஷம் ஓடிடும். 9 வருஷம் ஓனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் எடுத்து நான் நடத்தணும்னு நினைப்பாங்க. இதுக்கிடையில் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நிறைய சண்டை வரும். அப்படி ஒரு நாள் சண்டை வரும்போது ரொம்ப ரெண்டு பேருக்கும் பயங்கரமா விட்டோம்னா கை அடிச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை போயிட்டு இருக்கப்ப இந்த பெரிய பையனுக்கு இது எப்படிடா நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். நேராக அவன் தங்கச்சியை வந்து ஒரு தொட்டிலில் இருக்கும், அந்த தங்கச்சியை போய் கிள்ளி வச்சுடுவான். கிள்ளி வச்ச உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க பொண்ணு அழுகிற சவுண்டு கேட்டவுடனே கீழே இருந்து ஓடி போய் அந்த குழந்தை தூக்குவாங்க. சண்டை நின்றும்

அவன் வந்து அப்படியே நைஸா நழுவிடுவான். ஸோ இந்த படத்துல வந்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த பெரிய பையனோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லா விஷயத்திலயும் அவங்க அம்மா நம்மளை பாத்துக்கலையே, நம்மளை வச்சு மத்தவங்களுக்காக வேலை வாங்குறாங்களே தவிர என்னைய நல்லா பாத்துக்கலையுன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஸோ இதுக்கிடையில வந்து அவங்க அப்பாவோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது அந்த குழந்தைங்களோட தாத்தா பிசினஸ் வந்து அவங்க அப்பா எடுத்து பண்ணுவாரு. கப்படோரா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வந்து அவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கிடையில் அவங்க அம்மா வந்து ஒரு நாள் அவங்க அந்த சின்ன பொண்ணுக்கு தலைவாரி விட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்களோட காலிங் பெல் அழுத்துற சவுண்ட் கேட்டு யாருன்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு குட்டி பையன் வந்து வெளியே நிற்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, உங்கள் வீட்டு கார்டனில் வந்து நிறைய புல் இருக்கு இல்லையா, நான் வந்து என்னோட பார்ட் டைம் நான் வந்து அதை க்ளீன் பண்ணி தரேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த பொண்ணு வந்து அங்கே நின்றுட்டுருக்கோம், அவங்களோ அதாவது அந்த பையனோட தங்கச்சி. ஸோ அங்கே நின்றுருக்கப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பையனோட பென் ஞாபகம் வந்துடும். ஸோ பென்னாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ உடனே போய் கீழே போய் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பென்னோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்து இந்த பையனை நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இந்த பையனை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன் என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா, இல்லை ஒன்றே எடுக்கலப்பா, பின்னாடி உள்ள செடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு போய் அவங்க அப்பாட்ட காட்டுவாங்க. இதை பாருங்கள், இப்போ இந்த பையன் தான் இன்றைக்கி வந்தான், அந்த புல்லை க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்தான், இந்த பையனோட ஃபோட்டோவும் பாருங்கள். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த பென்னோட ஃபோட்டோவை எடுத்து இந்த பையன் பெருசானா எப்படி இருப்பான்னு சொல்லி அவங்க ஆர்டிஸ்ட் வச்சு வரைய வச்சுருப்பாங்க. ஸோ 10 வயசில் இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு அந்த ஃபோட்டோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா இந்த பையனை மாதிரியே வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவும் கன்ஃபார்ம் பண்ணிடுவார், இது நம்ம பையன் தான் போல். சரி என்ன பண்ணலாம்னா, இந்த பையனை வச்சு டெஸ்ட் எடுக்கலாம், ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பார்த்துட்டு இது நம்ம பையனான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம மணி 1:00 நிகழ்ச்சியில் த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற 1999 ரிலீஸான படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கோம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 1:25 மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற இந்த மூவியை பத்தி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அந்த பையனை பார்த்தோன்னா அந்த பையனோட பேர் வந்து சாமா இருக்கும். ஆனால் அது வந்து தன்னோட 3 வயசில் சாரி அந்த குழந்தையோட 3 வயசில் காணாமல் போன அந்த பென் அப்படிங்கிற குழந்தையா அப்படின்னு சொல்லி இவளுக்கு டவுட் வந்துடும். அதனால நேராக என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு எல்லாட்டையும் வந்து வாரண்ட் வாங்கிட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்க போகிறாங்க. இதுக்கடையில் வந்து அந்த பையன் எந்த ஏரியாவில் இருக்கானா 3 தெரு தள்ளிதாமா அவன் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லும். அதை அவங்க குழந்தை சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடுவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாங்க. அதுதான் அவங்க தான் வந்து அந்த அடாப்டட் ஃபாதர் வந்து போய் கேட்பாங்க. கேட்டவொன்னே அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது வந்து என்னோட பையன் தான், என்னோட ஒய்ஃப் வந்து என்னை கல்யாணம் பண்ணுறப்போ அவங்களோட குழந்தை தான் இது, அவங்க உங்கள் குழந்தையோட நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக தெரியாதுன்னு சொன்னோன்னா இவங்க வந்து டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பையனால் அவங்கள வந்து அப்பா அம்மாவாக ஏற்றுக்க முடியாது. அதனால எப்போவுமே இவங்க அப்பாவே பார்த்துட்டுப்பான். ஈவன் சர்ச் போனால் கூட அவங்க அப்பா வராரான்னு பார்ப்பான். ஸோ இதை வந்து அவங்க அவங்களோட ஓன் அம்மா அப்பாவுக்கு வந்து இது பிடிக்காமல் போகும். என்னடா இவன் வந்து அங்கேயே அவங்க அப்பாவே தேடுறானே அப்படிங்கிற மாதிரி. இதுக்கடையில் வந்து ஏன் வந்து இந்த பையன் என்னோட பையன் எப்படி இவன் காணாமல் போனுவான் அப்படின்னு சொல்லி பெத் வந்து இதை பார்க்குறப்ப அவங்களோட வீட்டில் வந்து இவளோட ஆல்ரெடி இந்த ரீயூனியனில் வந்து இவளோட ஃப்ரெண்டு, அதாவது இந்த காலேஜ் படிக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள், அவள் வந்து அந்த ஃபோட்டோவில் இருப்பாள். அப்போ இது யாருன்னு சொன்னோன்னா இதுதான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். அதாவது இப்போ பென் யார்கிட்ட இருக்காரோ அந்த அப்பா சொல்லுவார். சொன்னோன்னா இது எனக்கு தெரியுமே, இவன் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா இவள் வந்து மேபி இவன் குழந்தை எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இவள் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தா அது அப்படின்னு சொன்னோன்னா என்னன்னு பார்த்தா இவளுக்கு வந்து இந்த சேம் டேட்லேயே வந்து இவளுக்கும் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அவள் குழந்தை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்து அவளுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கும் போல். அதனால குழந்தைய கடத்திட்டு போயிடுவா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வரும். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பையனை கூட்டிகிட்டு போகும்போது எல்லோரும் ஒன்றாவுக்கு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்றப்ப வந்து பீஸா சாப்பிடுவாங்க. பீஸா சாப்பிட்றப்ப பீஸா கூட பால் ஊற்றி தான் அவன் சாப்பிடுவான்னு சொல்கிறப்ப எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. பட் இவங்க அம்மா வந்து எனக்கும் அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்க பீஸாவோட பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா மாறுவாங்க. இதை வந்து பெரிய பையன் பார்த்துட்டே இருப்பான். இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்காக நீ ஏதாவது பண்ணுறியா, என்னைய வந்து எப்போவுமே ஒரு வேலைக்கார மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்க, ஆனால் இந்த பையன் அங்கேருந்து வந்தோடனே நீ வந்து அவனை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். பொறாமல் இருக்காது, ஏக்கம் இருக்கும். இவங்க ஒரு நாள் வந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க வீட்லேயே. விளாண்டுருக்கப்போ இவன் தெரியாமல் இவன் கை வந்து பட்டுரும். பட்டவுடனே, அதாவது பெரிய பையன் இருக்கான் இல்லையா, வின்சென்ட்டோட கை வந்து சின்ன பையன் மேலே பட்டவுடனே உடனே பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அங்கே கரேஜில் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவர் அடிக்க போயிடுவார் பெரிய பையனை. அவங்க கோச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு தம்பி மேலே கோவம் வந்ததா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற இந்த படம் 1999 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் ட்ராமா மூவி. அதில் உள்ள கதையை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல இது வரைக்கும். சரி, தொடர்ந்து கேட்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டேட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ஒரு மணி 33 நிமிஷம் 50 நொடி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல. இது த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படிங்கிற ஒரு மூவி மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருக்கோம். சரி, இப்போ வந்து சாம் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஈவன் அவங்க அண்ணாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் அவங்க அப்பா திட்டினதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கான். சரி, இவங்க அப்பா வந்து நிறையா விஷயங்களில் சொல்லியிருப்பார், இவன் வந்து என்னோடய பையன்தான், அவன் வந்து என் பையன் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவன் வந்து வீட்டில் வந்து அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இருக்கிறதுக்கு பென்னுக்கு. பென்னை வந்து அவனோட அப்பா இருக்கலையே அடாப்டட் ஃபாதர் வந்து சாம் தான் கூப்பிடுவார். ஸோ இவங்க அண்ணன் வந்து கேட்பான், உன்னோட பேர் சாமா பென்னா, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் இவங்க அம்மா வந்து அவன் ஆல்ரெடி சின்ன வயசில் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. இது வந்து நீ சின்ன பிள்ளையில் போட்டது, இது வந்து வென்சன்ட் போட்டது, இது வந்து கேரி போட்டது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காட்டுவாங்க. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அதை ஸ்மெல் பண்ணுவான். அந்த ஸ்மெல் மட்டும் எனக்கு ஏதோ ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிப்பான். அவங்க அம்மாட்ட சொல்ல மாட்டான் சரின்னு சொல்லிட்டு. இவனுக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நம்ம கொண்டு போய் அவனை அவங்க அப்பாட்டையே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார். அவன் என்ன சொல்லுவான், இதில் ஒரு சண்டை வரும், 10 வயசு வரைக்கும் அம்மா சொல்கிறது தான் வந்து குழந்தைகளோட ரூலு, அது வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன திங்க் பண்ணுறேனோ அதை வச்சு தான் குழந்தைய வந்து நம்ம வளர்க்க முடியும். ஸோ நான் கொண்டு போய் விட போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவான். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கடையில் வந்து வின்சென்ட் என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் நைட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து லாக்அப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இவன் வந்து அவங்களோட அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களா அந்த உயர் அதிகாரி, அவங்களோட போய் அவனை வந்து கூட்டிகிட்டு வரலான்ட்டு போவாங்க. பட் அன்றைக்கி வந்து அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறனால ரெண்டு நாள் அவன் வந்து லோக்கப்பில் தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. மண்டே வந்து உங்களோட பையனை கூட்டிகிட்டு போய்க்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் கேட்பாங்க. அவங்க அம்மா போய் பார்க்குறப்ப அவங்க அம்மா கூட வந்து ஒழுங்காகவே பேச மாட்டான், ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மாவை பிடிக்காது இல்லையா, அதனால் ஏன்னா அவங்க அம்மா எல்லா வேலையும் தன்னையவே செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக பேச மாட்டான். பட் அவங்க அம்மா அதெல்லாம் பற்றி பேசாமல், நான் உன்னை பார்க்காம விட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் அழுதுருவான், ரெண்டு பேருமே அழுதுட்டு வந்துடுவாங்க. அதுக்கடையில் ஆஃபீஸர் வந்து இன்னொருத்தர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, போய் பார்த்தா பென் வந்திருப்பான். பென் வந்தோடனே, நீ யார் இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்ன, போவோம் வீட்டுக்கு, நீ தான் என் தம்பியே இல்லையே, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து, அப்படிலாம் இல்லை, அம்மா வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்னென்னா, சின்ன பிள்ளையெல்லாம் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம், நான் வந்து அந்த ஒரு அந்த பெட்டிக்குள்ளே தான் நான் போய் ஒழிஞ்சுப்பேன், நீ வந்து திறந்து கொடுப்ப, நீ திறக்கிற வரைக்கும் நான் வந்து அழாமல் இருப்பேன், ஏன்னா நீ வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா நீ தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப அழுகையாக வந்துடும், ஆஹா நம்ம தம்பி அப்போ நம்மளை ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி அந்த விஷயம் நடந்தது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்ன நடந்ததுக்கப்புறம் அம்மா நல்லா போயிட்டுருக்கோம், என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு பாட்டு கேட்டு வருவோம்.

0: என்றும் நீங்கள்
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: இல்ல நான் பெர்மனண்டாவே இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். பாரு என்னோட லக்கேஜ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். சோ நானும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாப்பி ஆயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. போனோடனே இதை வந்து விண்டோல இருந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் பாத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணா வந்து ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு நிறைய நான் வந்து இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த படம் முடியும். த டீப் எண்ட் ஆஃப் தி ஓஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. 1999 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் ட்ராமா ஃபிலிம். அதை தான் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் அழகான ஒரு கதையை கேட்டு முடிச்சிங்க. இது வரைக்கும் நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா ஸ்டேட்மெண்ட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர்

0: திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டாம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் மூன்றாண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6 தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3 LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300 மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராம பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 கன்றுக்குட்டியை அடித்துக் கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இரவு 9 தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார்.

மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு

நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் இரவு 10:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

இனி தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும். ஈரோடில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும். ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும். பாலக்காடில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

0: Pati Bhavan in New Delhi this evening. Three-decade pending Yamuna water-sharing project between Haryana and Rajasthan gets approval today. Supreme Court refuses urgent hearing on PIL seeking court-monitored probe into alleged financial irregularities in Ram Mandir donations case. CBSE exempts current class 10th batch from free language policy. Government introduces improvement notice mechanism to promote ease of doing business. SIR set to begin in Delhi tomorrow. And in FIFA World Cup, Canada beat South Africa 1-0 in first knockout match at Los Angeles. With that, we end the midday news.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
6: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி குசும் திட்டம் பற்றி அறிந்து கொள்வோம். பிஎம் குசும், இது கிசான் உர்ஜா சுரக்ஷா இவாம் உத்தன் மகாபியான் என்று சொல்லக்கூடிய திட்டம். அதாவது விவசாயி ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் உயர்வு மாபெரும் இயக்கம். விவசாயம் நம் நாட்டின் உயிர். ஆனால் அந்த உயிர் நம்பும் பாசன மின்சாரம் எப்போதும் எளிதில் கிடைப்பதில்லை. பல்வேறு காரணங்களால் ஏற்படும் மின்சார பற்றாக்குறை, டீசல் பம்புகளின் அதிக செலவு, இதனால் விவசாயிகளின் உழைப்பிற்கு கிடைக்கும் லாபம் குறைந்து விடுகிறது. இந்த சுமையை குறைக்கவும் விவசாயிகளை சுயமரியாதையுடன் முன்னேற்றவும் மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதுதான் பிரதான் மந்திரி குசும் திட்டம், விவசாயி ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் உயர்வு மாபெரும் இயக்கம். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சூரிய பம்புகளை நிறுவலாம், பாசன மின்செலவும் குறையும், டீசல் பம்புகளை அகற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், மேலும் உற்பத்தி செய்யும் கூடுதல் சூரிய மின்சாரத்தை அரசாங்க மின்வாரியத்திற்கு விற்று வருமானமும் பெறலாம். இதில் அரசின் உதவியும் பெரிது. மொத்த செலவின் 60% வரை சலுகை. விவசாயிகள் செலுத்த வேண்டியது 10% மட்டுமே. மீதமுள்ள 30% வங்கி கடன் வசதி செய்து தரப்படும். இதன் மூலம் வயலில் பாசனம் செய்யும் பம்பே விவசாயிகளுக்கு இரட்டை பலன் தரும் அற்புத கருவியாக மாறுகிறது. இத்திட்டம் குறித்து மேலும் பல்வேறு தகவல்களை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.

0: ஒழித்த அந்த பாடல் தூரல் நின்று போச்சு படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: இன்று நாம் தெரிந்து கொள்ளும் பிரதான் மந்திரி குசும் திட்டம் இந்தியாவின் பல மாநிலங்களில் வெற்றிகரமாக நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாட்டிலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சோலார் பம்புகள் பெற்றுள்ளனர். கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை போன்ற பகுதிகளில் சூரிய ஆற்றல் பாசனம் விவசாயிகளின் வாழ்வில் புதிய ஒளி பரப்பி வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன தெரியுமா? பாசனத்திற்கு 24 மணி நேர தடையில்லா மின்சாரம், கூடுதல் மின்சாரத்தை விற்று வருமான உயர்வு, சுற்றுச்சூழல் நட்பு பசுமை வளர்ச்சி, விவசாயிகளுக்கு சுயமரியாதை, சுய மின்சாரம், சுய வருமானம். அரசின் இலக்கு அடுத்த சில ஆண்டுகளில் 30 லட்சம் சோலார் பம்புகளை நிறுவுவது. இதனால் இந்திய விவசாயம் டீசல் மற்றும் மின்சார சார்பிலிருந்து சூரிய ஆற்றலுக்கு மாறும். அன்பான விவசாயிகளே, பிரதான் மந்திரி குசும் திட்டம் என்பது ஒரு சாதாரண திட்டம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ஒளி. உடனே உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது விவசாய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு விண்ணப்பியுங்கள். பிரதான் மந்திரி குசும், விவசாயியின் பாதுகாப்பு, விவசாயியின் முன்னேற்றம், விவசாயியின் புதிய வெளிச்சம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது பிரதான் மந்திரி குசும் திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
0: திரையில் தொடரும் பாடல் சுவரில்லாத சித்திரங்கள் படத்திற்காக கங்கை அமரனின் இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

திரை செய்ய நிறைவு செய்யும் பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திற்காக சங்கர் கணேசன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி பி சரண் மற்றும் எஸ் பி பி பல்லவி பாடியது. பாடல் ஆசிரியர் குருவிக்கரம்பை சண்முகம்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் ஜீவா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். சென்ற நிகழ்ச்சியில பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒரு நார்மல் டெலிவரி, அதே மாதிரி சிசேரியன் டெலிவரி, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கும், அதோட முக்கியத்துவம் என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கு, என்ன காரணங்களால சிசேரியன் பண்ணப்படுது, என்ன காரணங்களால வந்து நார்மல் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற பல தகவல்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு வந்து பாத்துட்டோம்னா கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால வந்து சில பேர் வந்து கர்ப்பப்பையவே எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. இதற்கான காரணங்கள், இதற்கான தீர்வுகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பிரேமா, மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், அதாவது மகளிருக்கு அதிக உதிரப்போக்கு, கர்ப்பப்பையில் கட்டி, இதெல்லாம் ஏன் வருது, அதெல்லாம் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான். யூஷுவலா மிடில் ஏஜ் விமன் அப்படின்னா ஒரு 35 மேலேயே அந்த மாதிரி இருக்க மக்களுக்கே நிறைய வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் வருது, நம்ம கிட்ட வராங்க. சைக்கிள்ஸ் இரெகுலரா இருக்கலாம், இல்ல பிளீடிங் நிறைய போற மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 50 நாள் 60 நாளுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வர்றது, வந்ததுக்கு அப்புறம் பிளீடிங் நிக்கிறதே இல்ல, அது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட நம்ம பேஷண்ட்ஸ் வர்றவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வரும்போது வந்து அவங்கள்ட்ட கரெக்டான ஹிஸ்டரி எடுப்போம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களை செக் பண்ணி பார்ப்போம், அதாவது வயிறு மற்றும் அடியில செக் பண்ணி பார்ப்போம், அவங்களுக்கு கர்ப்பப்பை இதெல்லாம் நல்லா இருக்கா, வேற ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது கட்டி அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி இருக்க கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேன், வயர் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அப்புறம் வெஜினல் ஸ்கேன் அதுவும் பண்ணி பார்ப்போம். அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. யூட்ரஸ் எப்படி இருக்கு, யூட்ரஸ்ல கட்டி ஏதாவது இருக்கா, யூட்ரஸ்க்குள்ள இருக்க தோல் அதாவது எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம், அதுல திக்னஸ் ஏதாவது அதிகமா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்ல கர்ப்பப்பை பக்கத்துல இருக்கிற செனப்பை இல்ல கழுக்குழாய் அதுல எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படிங்கறது வந்து நமக்கு அந்த ஸ்கேன்லயே தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து பிளட் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்ப்போம். பேசிக்கா வந்து இந்த மாதிரி அதிக பிளீடிங் இருக்கு, இரெகுலர் சைக்கிள்ஸோட வராங்க, அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து அதிக பிளீடிங்

0: உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் தைராய்டு டெஸ்ட், லேடிஸ்க்கு வந்து நிறைய பேத்துக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து காலையில வெறு வயித்துல வந்து நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுல எல்லாம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பேசிக்கா இதெல்லாம் பார்ப்போம். அதுல ஏதாவது கரெக்டபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரத்த போக்குனால வந்து ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்குதுன்னா ஹீமோக்ளோபினை சரி பண்றதுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அயன் டேப்லெட்ஸ் மூலமா சரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து அயன் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம், இல்ல வந்து பிளட் ஏத்த வேண்டியது வரலாம். ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏத்த வேண்டியது வரலாம். அதே வந்து ஸ்கேன்ல அவங்களுக்கு ஏதாவது கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த திக்னஸ் அதிகமானதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குள்ள இருந்து அந்த எண்டோமெட்ரியல் சாம்பிளிங், அந்த டிஷ்யூவை எடுத்து நம்ம பயாப்சி பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் அது ஹார்மோன் இஷ்யூஸ் அது மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து சரி பண்ணிடலாம். நிறைய மக்களுக்கு வந்து நம்ம மருந்து மாத்திரையிலேயே ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னாலே அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து செட்டில் ஆயிடும். சில பேஷண்ட்ஸ் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸுக்கு வந்து ரெகுலரா எடுக்கணும், 3 மந்த்ஸ் எடுக்கணும், 6 மந்த்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அவ்வளோ நாள் மருந்து எடுக்கணுமா டாக்டர், அதுக்கு வேற ஏதாவது முறை இல்லையா, மருந்து மாத்திரையும் என்னால சாப்பிட முடியாது, எனக்கு இந்த வயசுல வந்து கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்ப கர்ப்பப்பைக்குள்ளேயே போடுற மாதிரி ஒரு சின்ன டியூப் மிரினா அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஹார்மோன் கண்டெய்னிங் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ், அது வந்து போட்டுக்கலாம். அது போட்டுட்டோம்னாலும் நமக்கு வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு அவங்களுக்கு ப்ளீடிங் இல்லாம இருக்கும், சைக்கிள்ஸ் வந்து ரெகுலரா இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து ப்ளீடிங்கே இல்லாமையும் இருக்கும். அதுவும் ஒரு நல்ல ஒரு மாற்று ட்ரீட்மெண்ட் தான். நம்ம ரெகுலரா மாத்திரை வாய் வழியா எடுக்கணும் அது சிரமமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும், இல்ல கர்ப்பப்பை எடுக்க வேண்டாம் கம்மி வயசாதான் இருக்குது எனக்கு இப்பவே கர்ப்பப்பை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து என்னால மாத்திரையும் சாப்பிட முடியாது, எனக்கு இந்த டியூப் அது இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, என்னால ரெகுலரா செக்அப் ஃபாலோ அப்புக்கு எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது வேற ஆப்ஷனே கிடையாது, கர்ப்பப்பை நீக்கம் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கர்ப்பப்பை நீக்கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேஷண்ட் கிட்ட சொன்னோம்னா பேஷண்ட்ஸுக்கு அது ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்க வந்து என்ன முறையில ரிமூவ் பண்ணுவீங்க, ஓபன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவீங்களா, லேப்ரோஸ்கோப்பில தான் ரிமூவ் பண்ணுவீங்களா, இல்ல தழும்பே இல்லாம வேற ஏதாவது அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து சில முறைகள் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். இப்ப கர்ப்பப்பையோட கட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஒரு 7 மாச குழந்தை சைஸ், 8 மாச குழந்தை சைஸ் அந்த மாதிரி சைஸ்ல எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலா ஓபன் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு தழும்பே இல்லாம ஆப்ரேஷன் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அதே உதிரப்போக்கு இருக்கு, இல்ல வந்து கட்டி ஓரளவுக்கு ஒரு 3 மந்த் சைஸ், 4 மந்த் சைஸ் அந்த சைஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அது கார்லெஸ் ஹிஸ்டெரெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். காரே இருக்காது, அதுக்கு பேர் வந்து நான் டிசென்ட் வெஜினல் ஹிஸ்டெரெக்டமி ஆர் நேச்சுரல் ஆரிஃபைஸ் வெஜினல் ஹிஸ்டெரெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மல் டெலிவரி மாதிரியே அடிவழியாவே நம்ம வந்து தழும்பே இல்லாம அந்த கர்ப்பப்பைய அகற்றம் செய்ய முடியும் நம்மளால. அது வந்து நல்ல அட்வான்டேஜ். என்னன்னா ரொம்ப ஒபீஸா இருக்க பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ண முடியாது. ஏன்னா வந்து லேப்ரோஸ்கோபியில என்ன பண்ணுவோம்னா நம்ம வயிற்றுக்குள்ள வந்து ஏர் ஃபில் பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து அந்த பேஷண்டோடைய ஹெட் லோ பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கார்லெஸ் ஹிஸ்டெரெக்டமிக்கு போகலாம். அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ், இதுல வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் சீக்கிரமா அவங்க வந்து வீடு திரும்ப முடியும், அவங்களோட இயல்பு வாழ்க்கை சீக்கிரமா பண்ணிட முடியும். அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த வுண்ட் இன்ஃபெக்ஷனோ இல்ல ஹெர்னியா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே வராது. இதெல்லாம் அந்த சர்ஜரியோட அட்வான்டேஜஸ்.
1: சர்ஜரி பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப ஆரம்ப காலங்கள்ல சில அறிகுறிகள் தெரியும்ல, சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப ஒபீஸா இருக்கலாம், இந்த மாதிரி சில காரணங்கள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஆரம்ப கால அறிகுறிகள் அப்படிங்கறது என்னவாக இருக்கும்?
0: இப்ப வந்து அந்த மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கே ஸ்டார்ட் ஆயிடுது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ண புதுசுலயே அடலசன்ட் ஏஜ் குரூப்லயே பார்த்தா அவங்களுக்கு சைக்கிள்ஸ் எல்லாம் இர்ரெகுலர் ஆயிடுது. இப்ப இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒபிசிட்டி ரொம்ப காமனான ஒரு இஷ்யூவா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் போதுமான அளவுக்கு இருக்கிறது இல்ல, அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் இப்பெல்லாம் ஈஸியா ஒரு 5 செகண்டுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவங்க அந்த பீஸா பர்கர் அது மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க, அதனால சீக்கிரமா வெயிட் கெயின் ஆயிடுறாங்க. வெயிட் கெயின் ஆகிறதுனாலயும் நிறைய மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வருது. ஸோ அந்த ஏஜ்லயே நம்ம வந்து அந்த கேர்ள்ஸுக்கு மெயின்லி ஸ்கூல்ல படிக்கிற கேர்ள்ஸ்க்கே நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அவங்க டயட் ரிலேட்டடா எக்ஸசைஸ் ரிலேட்டடா அப்பல இருந்தே அவங்க வந்து கரெக்டா அவங்க வெயிட்ட மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இது மாதிரி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம அந்த மாதிரி உடம்பு உடல் பருமன் அதிகமா இருக்கிற கேர்ள்ஸுக்கு தான் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும். 2 மாசத்துக்கு 1 தடவை வர்றது, 3 மாசத்துக்கு 1 தடவை வர்றது, அந்த மாதிரி சைக்கிள்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் சொல்லுவோம், அந்த பிரச்சனையும் நிறைய வரும். வருது. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை நமக்கு சுகர் உடம்புல வந்துருச்சுன்னா எப்படி லைஃப் லாங் சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கோ அது மாதிரி இந்த பிசிஓஎஸும் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா

0: அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். இவங்களுக்கு ஃபியூச்சர்லையும் சைக்கிள்ஸ் இரெகுலராகவே தான் இருக்கும். அவங்களுக்கு பீரியட்ஸ் நிற்கிற வரைக்குமே மோஸ்ட்லி ப்ராப்பராக இந்த அவேர்னஸ் வெயிட் ரிலேட்டட் அவேர்னஸ் டயட் ரிலேட்டட் அவேர்னஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா சைக்கிள்ஸ் அது மாதிரி தான் இரெகுலராக இருக்குங்க. அவங்களுக்கு கடைசியில் ஒரு 45 வயசு 50 வயசு கிட்ட கண்டிப்பாக நம்ம யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலன்னா.
1: இப்போ வந்து இந்த குழந்தை பிரச்சனைகள் சில பேர் இருந்துட்டு இருக்கும், சில பேர் குழந்தை இன்மையே இல்லாமல் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த யூட்ரஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குமே வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்குங்களா, இல்ல வந்து அவங்களுக்கு சரியான சிகிச்சை முறைகள் கொடுத்து அவங்களை காப்பாற்ற முடியுமா?
0: இப்ப இருக்கிற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா வந்து நம்ம அந்த குழந்தை இன்மைக்கு நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த டைப் ஆஃப் யூட்ரஸா இருந்தாலும் அவங்களை நம்மளால கன்சீவ் பண்ண வைக்க முடியும். இது ஆர்டிபிஷியல் ரிப்ரடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து கர்ப்பப்பை ரிலேட்டட் பிரச்சனைனாலும் சரி, கருக்குழாய் ரிலேட்டட் பிரச்சனைனாலும் சரி, இல்ல செனப்பை ரிலேட்டட் பிரச்சனைகள்னாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாதவங்களுக்கு இப்ப 45 வயசு 42 வயசு ஆனவங்க கூட நம்ம கிட்ட வந்து குழந்தை இன்மைக்காக வராங்க. அவங்களுக்கு கூட அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்லது நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். கர்ப்பப்பை நீக்கணும்னு அவசியம் கிடையாது.
1: நிகழ்ச்சியில வந்து நம்ம கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள்.
1: டாக்டர், இப்ப வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த புற்றுநோயும் இருந்துட்டு இருக்குது, அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களும் தனித்தனியா இருந்துட்டு இருக்கு. இந்த காரணங்களுக்கும் சில சில அறிகுறிகள் எல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் என்ன?
2: இப்ப வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ஒரு டைப் ஆஃப் வைரஸ், HPV வைரஸ் சொல்லுவோம். அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால நம்மளுக்கு வர்றதுங்க. அதைய வந்து நம்ம ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் இப்ப வந்து கல்யாணம் ஆன லேடிஸ் எல்லாம் வந்து இந்த பேப்ஸ்மியர் அப்படிங்கிற டெஸ்ட் ரெகுலரா நம்ம பண்ணிக்கணும். அது நார்மலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமா இப்ப வந்து 9 வயசு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கே வந்து நம்ம இந்த HPV வேக்சின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த வேக்சின் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம நம்மளால கண்டிப்பா பாதுகாப்பா அவங்கள வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து ரெகுலர் ஸ்கிரீனிங், அதுதான் இம்பார்ட்டன்ட். கர்ப்பப்பை வாய் டெஸ்ட் அடிக்கடி பண்ணிக்கணும். அது வந்து ரெகுலரா பண்ணிக்கிறது மூலமா நம்ம ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த மாதிரி ஹை ரிஸ்க் HPV வைரஸ்க்கு அகேன்ஸ்டா, அதாவது 9 strains அகேன்ஸ்டாவே வேக்சின் எல்லாம் அட்வான்ஸ்டா இப்ப மார்க்கெட்ல வந்துருச்சு. அது வந்து 9 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஏர்லியரா. சோ தட் அவங்க ஃபியூச்சர்ல வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இந்த வேக்சினா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க, பாய்ஸுக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா பாய்ஸுக்கும் இந்த HPV வேக்சின்னால ஃபியூச்சர்ல வந்து சில டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 21 வயசுல இருந்தே, கல்யாணம் ஆனதுல இருந்தே நம்ம வந்து ரெகுலரா ஸ்கிரீனிங் பண்ணிக்க முடியும். ஸ்கிரீனிங் அப்படின்னா வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் வந்து இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட். வருமா வராதா அப்படின்னு கூட நம்ம ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து அந்த பேப்ஸ்மியர் எடுத்து பார்த்தோம்னா அது நார்மலா இருக்கு, அந்த கர்ப்பப்பை வாயில இருக்க செல்ஸ்ல எந்த அப்நார்மாலிட்டியும் இல்ல அப்படின்னா நம்ம பயம் இல்லாம இருக்கலாம். நம்ம ரெகுலர் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம அந்த கேன்சர் சர்விக்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப அந்த பேப்ஸ்மியர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேன்சர் சர்விக்ஸ் உடைய எண்ணிக்கையே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சோ முக்கியமான விஷயம் அது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கர்ப்பப்பைக்குள்ள வர்ற புற்றுநோய், அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து யாருக்கு வரும் அப்படின்னா இனிஷியல்ல இருந்தே வந்து ரொம்ப சைக்கிள்ஸ் இர்ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு, சுகர் பிரஷர் இதெல்லாம் சீக்கிரமா வர்றவங்களுக்கு, அந்த மாதிரி பேஷன்ஸுக்கு எல்லாம் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பைக்குள்ள எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எப்படி பிரசன்ட் ஆகும் அப்படின்னா வந்து பீரியட்ஸ் நின்றுடும், மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பிளீடிங் எபிசோட் அது மாதிரி வரும். அந்த மாதிரி பிரசன்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒரு அலாமிங் சைனும் கூட, ஏன்னா அது அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயா இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் உள்ள வந்து அந்த கர்ப்பப்பை தோலோட திக்னஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அதிகமா இருக்கு அப்படின்னா இப்ப வந்து லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் படி அந்த திக்னஸ் அதிகமா இல்லைன்னா கூட ஒரு எபிசோட் அவங்களுக்கு பிளீடிங் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட வந்தாங்கன்னா கூட நம்ம ஒரு பயாப்சி பண்ணி பாக்கணும். பயாப்சி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து கேன்சரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஓவேரியன் கேன்சர், அதாவது செனப்பையில கேன்சர் வருது. செனப்பையில கேன்சர் யூஸ்வலா வந்து 60 வயசு 70 வயசு அந்த மாதிரி இருக்க வயசானவங்களுக்கு தான் வரும். யூஸ்வலா ஆரம்ப கட்டத்துல அதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா பேஷன்ட்ஸுக்கு பெருசா சிம்டம்ஸே இருக்காது. நம்ம கிட்ட அவங்க வரும்போதே பார்த்தா ரொம்ப 3rd stage 4th stage அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் வருவாங்க, ஏன்னா அப்பதான் செனப்பையில இருக்கிற கட்டி கேன்சர் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சோ வெயிட் லாஸ் இருக்கும், சாப்பிட முடியாது, சில டைம் காமாலையோட வருவாங்க, வயிறு வீங்கி உள்ள ஃபுல்லா நீர் கோர்த்திருக்கும், அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஸ்கேன், மத்த அதுக்கு மேல பெரிய ஸ்கேன் எல்லாம் இருக்கு, சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி பார்த்து எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை நம்ம பண்ணிக்கலாம்.
1: நோயின்றி வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயே இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே சந்திக்காம இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பத்தி தான் உங்ககிட்ட கேட்க போறேன். இந்த இதுக்கான பதில ஒரு பாடலுக்கு அப்புறம் சொல்லுங்க. தொடர்ந்து பேசும் ஒரு பாடலுக்கு பிறகு எழுந்திருங்கள் 103 பண்பலையோட.
3: அஞ்சு 100 தாள பார்த்து ஆட்டம் போடுற

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள்.
1: இன்று நிகழ்ச்சியில கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுல வந்து நிகழ்ச்சி நிர்வாகிக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பெண் அவங்க வந்து ஃபேஸ் பண்ற பல பிரச்சனைகள் அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துட்டு இருக்கு. சோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து ஒரு நம்மளோட ஹெல்த்தி லைஃபை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன இருக்கும்?
2: இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண காலத்தில இருந்தே அவங்க வந்து ப்ராப்பரா நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். நியூட்ரிஷன் அப்படின்னா நல்ல இரும்பு சத்து மிக்க ஃபுட், ஹை புரோட்டீன் டயட், அதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கணும். அதுக்கு வந்து அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த கேர்ள்ஸுக்கு அட்வைஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம் இது. அடுத்தது வந்து ரெகுலர் எக்ஸசைஸ். சின்ன வயசுல இருந்தே அவங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருது, சைக்கிள்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா இமீடியட்டா அவங்கள வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும். எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டா கொடுக்க முடியும். ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு கரெக்டா வேலை செய்யாது. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஓகே, இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் எங்களுடைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
2: ஆகாஷவாணி நேயர்களுக்கு, மகளிர் தான் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். மகளிர் நல்லா இருந்தாங்கன்னா தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருந்ததுனா தான் இந்த நாடு நல்லா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் பாத்துக்க வேண்டியது. ஏன்னா நம்ம மகளிர் எப்பவுமே நம்மள நம்ம பாத்துக்கவே மாட்டோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம், நம்மளோட ஹெல்த்தை நம்ம பாத்துக்கவே மாட்டோம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்களோட ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும்.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகா தெளிவா பொறுமையா அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ஆகாஷவாணி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மகளிர் உங்களுடைய நலனை நன்றாக பேணி காத்து உங்கள் சுற்றி இருப்பவர்கள் அனைவருடைய நலனையும் பாதுகாக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்

புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சினைகள் அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய உற்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேக்கா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக்கா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம். இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு பிடித்த 1950 1969 வெளிவந்த பாடல்கள் மட்டும் கேட்டு ரசிக்கலாம். ஹாப்பி சாங்ஸா கேளுங்க. போன் எடுங்க, 0422 கோவை முன்னணிப்பு சேர்த்து 2310746 அல்லது 2316312 நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே ரேணுப்ரியா. நிகழ்ச்சியில நம்ம கூட இணையும் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கிணத்துக்கடவுல இருந்து அமுதா பேசுறேன்.
1: உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல இருந்து 1001 அந்த பாட்டு.
1: அழைத்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 7 நிமிஷத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். அடுத்த பாடல் யார் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மல்லேகொண்டம் பாளையத்திலிருந்து ஆரிச்சாமி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு துலாபாரம் என்ற படத்துல இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஜிலா பாடிய பூஞ்சிட்டு கண்ணங்கள்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
5: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
6: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
7: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். 1950 1969 வெளிவந்த திரைப்படத்துல இருந்து நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
8: கோவை மாநகர மாவட்டம் வண்டிப்பூர் ரங்கசாமிங்க. டீ டைம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுங்க. அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்துல இருந்து மேடம்
0: சொல்லுங்க.
8: பாடல ஒரு முறை காற்றுல அனைத்து நாயகர்களுக்காகவும்
0: அழைத்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: மணி 16 நிமிஷத்துல நீங்க கேட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தியன்பூர்ல இருந்து வசந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: குமுதம் படத்துல இருந்து மியாம் மியாம் பூனைக்குட்டி அந்த பாட்டு போடுங்க.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் பஞ்சமடை முல்லைநகர்ல இருந்து ராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: மேடம், எனக்கு விவசாயிங்கிற படத்துல இருந்துங்க, கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயிங்க, அந்த பாடல் வேணும்.
0: நன்றி, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: விவசாயி விவசாயி கடவுள் என்ன

0: லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் 3:24. அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சின்னஞ்சிறு உலகத்துல இருந்துங்க, சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன்.
0: அழைத்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டே என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். நிகழ்ச்சியில நிறைவு அழைப்பாளர் வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: மாட்டுக்காரவன்ல இருந்து பாட்டு.
0: அழைத்ததற்கு நன்றி.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேயர்களே, இனி தொடர்வது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: திட்டத்தின்கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். மணி 4:02 ஆயிருச்சு. நம்ம மூளைக்கு நம்ம கொஞ்சம் வார்ம் அப் கொடுக்கலாமா? இதோ வந்துடுச்சு FM Rainbow 103ல உங்களோட ஃபேவரட் ஷோ கெட் செட் கோ. நான் உங்க ஆர்ஜே ரேணுப்ரியா. ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு கேள்விகளோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். கணக்கா டென்ஷன்லாம் ஆகாதீங்க, இது ஒன்றும் ஸ்கூல் கணக்குல இல்லைங்க, செம ஜாலியான ஒரு கேம். நான் கேள்வி கேட்பேன், நீங்க மின்னல் வேகத்துல ஆன்சர் சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட், யார் ஷார்ப்னு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா? அப்புறம் என்னங்க, ஃபோன் எடுங்க. 0422 கோவை முன்னணிப்பை சேர்த்து 2316312 அல்லது 2317046 நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் பண்ணுவேன் அப்படின்னா 9585800103 நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கெட் செட் கோ. இன்னைக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ரெண்டு ஆப்பிள் பாத்தீங்கன்னா 40 ரூபாய், 3 ஆரஞ்சு வந்துட்டு 60 ரூபாய். அப்போ ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு நீங்க வாங்கினா நீங்க எவ்வளவு ரூபாய் கடைக்காரங்களுக்கு கொடுக்கணும்? நான் திரும்பவும் சொல்றேன், ரெண்டு ஆப்பிள் 40 ரூபாய், 3 ஆரஞ்சு 60 ரூபாய். அப்போ நீங்க ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு வாங்கினீங்கன்னா நீங்க கடைக்காரங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? சீக்கிரமா வேகமா பதில சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அன்னியன் திரைப்படத்திற்காக

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பில்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
0: நேரம் 4:10. நேர்கள் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ தி கேம் ஷோ. நான் தாங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னு கால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
7: இனி அறிவிப்பாளர் ரேவல் பிரியா அவர்களுக்கு அழகான மாலை வணக்கம்.

0: வணக்கம், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்லிட்டுங்க. அதாங்க, நீங்க ஒரு ரெண்டு ஆப்பிள் வாங்கினா 40 ரூபா, மூணு ஆரஞ்சு வாங்கினா 60 ரூபான்னு சொல்லிக்கிறீங்க.
0: ஆமாங்க.
1: அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வாங்கினா எவ்வளவுன்னு கேட்டிருக்கீங்க?
0: ஆமாங்க.
1: ஆப்பிள் ஒண்ணு 20 ரூபாங்க, ஆரஞ்சு ஒண்ணு 20 ரூபா, ரெண்டு வாங்கினா 40 ரூபாங்க. கோவை மாநகர மாவட்டம் ஒண்டியூர் ரங்கசாமிங்க.
0: நன்றிங்க, சபாஸ்ங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பேருந்துல 30 பேர் இருக்காங்க. முதல் நிறுத்தத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல 8 பேர் இறங்கிடுறாங்க, 4 பேர் ஏறுறாங்க. அப்போ மொத்தமா அந்த பஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு பேருந்துல 30 பேர் இருக்காங்க, முதல் நிறுத்தத்துல 8 பேர் இறங்கி 4 பேர் ஏறுறாங்க. இப்போ அந்த பஸ்ல மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க? நம்மளோட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க கஞ்சம்பட்டி சண்முகநாதம், சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல்வலட்சுமி ராஜவீதி பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி சரியான பதில் சொல்லியிருக்காங்க. உடுமலை, சுடர், முருகானந்தம், ஜெயந்தி பதில் கரெக்டா சொல்லியிருக்காங்க. பூலவப்பாளையம் ஆனந்த முருகனும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்மளோட அடுத்த கேள்விக்கும் சரியான பதில அனுப்புங்க. 0422 கோவை முன்னிணைப்பு சேர்த்து 2316312 அல்லது 2317046 நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைன்னா 9585800103 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, கந்தசாமி திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ தி கேம் ஷோ. நம்ம கேட்டிருந்தோம் கேள்வி, ஒரு பேருந்துல 30 இருக்காங்க, முதல் நிறுத்தத்துல 8 இறங்கி 4 ஏறுறாங்க, இப்போ இந்த பஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? நான் சொல்றேங்க கரெக்டா அப்படின்னு நம்ம கூட இணையும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் அருமை சகோதரிக்கு.
0: வணக்கம்.
1: திருப்பூர் பாண்டியன் நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சாச்சுங்க. 26 இருப்பாங்க.
0: 30
1: இருந்து 8 இறங்கினா 22 மீதி இருக்கு, 4 ஏறும்போது மறுபடியும் 26 ஆயிருங்க.
0: நன்றிங்க, சூப்பரா சொல்லிட்டாங்க. நானே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, அவரே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல யார் யாரு பதில் சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாமா? கணேஷ் சிறுமுகையிலிருந்து சரியான பதில் சொல்லிருக்காங்க. திருப்பூர் அண்ணா நகர்ல இருந்து ராஜேஷ் பதில் சொல்லியிருக்காரு சரியான பதில். சீனிவாசன் சேலம் பகுதியிலிருந்தும், அதே மாதிரி அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், செல்வலட்சுமி ராஜவீதி, சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சிங்கானலூர் ஜெயலட்சுமி, பொள்ளாச்சி கோவில்பாளையம்லிருந்து ரங்கராஜ், புஷ்பலதா, பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், இவங்க எல்லாருமே கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த கேள்விக்கு போலாமா? என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு 4 10 எடுத்துக்கிறாங்க, அதே வேலையை 8 செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் கேள்வி. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு வேலையை செய்ய 4 10 ஆகுது, அதே வேலையை 8 செஞ்சா எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க? பதில் தெரிஞ்சா கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கெட் செட் கோ. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் குட்டி திரைப்படத்திற்காக.
2: ஆஹா.

0: நாலு மணி 24 நிமிஷத்துல நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ தி கேம் ஷோ. நாம கேட்டிருந்தோம் கேள்வி, அதாவது ஒரு வேலையை செய்ய நாலு பேருக்கு 10 நாட்கள் எடுக்குது அப்படின்னா அதே வேலையை 8 பேர் செஞ்சா எவ்வளவு நாட்கள் எடுக்கும்? நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல வெயிட் பண்றாரு. வணக்கம்.
1: வணக்கம் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரம்.
0: சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கலியம்புதூர்ல இருந்து சரிதா, சிறுமுகையில இருந்து தங்கவேல்,

காமராஜ், கீதா, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்தும், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பாரதி, மகாலிங்கம், கள்ளிவலசு பகுதியிலிருந்தும், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்தும் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்புஜம், அம்பலவாணன், திருநெல்வேலியிலிருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்விக்கு போலாமா? இது கொஞ்சம் லாஜிக்கான கேள்வி. என்ன அப்படின்னா, நாலு சகோதரர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா சமைக்கிறாரு, இன்னொருத்தர் செஸ் விளையாடுறாரு, அதே மாதிரி இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா டிவி பாக்குறாரு. அப்போ நாலாவதா இருக்கிறவரு என்ன வேலை பார்க்கிறார்? அதுதான், நாலு சகோதரர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தர் சமைக்கிறாரு, ஒருத்தர் செஸ் விளையாடுறாரு, ஒருத்தர் டிவி பாக்குறாரு. அப்ப இன்னொருத்தர் அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு? சரியான பதில் தெரிஞ்சா கால் பண்ணுங்க. 0422 கோவை முன்னணிப்பை சேர்த்து 2316312 அல்லது 2317046 நம்பருக்கு, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 நம்பருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக.

0: அஸ்வினி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ தி கேம் ஷோ. நம்ம கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா, 4 சகோதரர்கள் இருக்காங்க, ஒருத்தர் சமைக்கிறாரு, ஒருத்தர் செஸ் விளையாடுறாரு, இன்னொருத்தர் டிவி பார்க்கிறாரு, அப்போ 4வதா இருக்கிறவர் என்ன பண்றாரு? இதோ வந்துட்டங்க ஆன்சரை சொல்ல அப்படின்னு லைன்ல ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம்.
1: அனைவருக்கும் நீ உட்டாம மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் மதுரை அத்தம் மணி நேரம் ஷோ சண்முக சுந்தரம். அந்த 4வது இருக்கிறவரு இந்த 3வது இருக்கிறவரு செஸ் விளையாட்டு இருக்காரு.
0: அருமையான பதில், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா செஸ் வந்துட்டு ஒருத்தரால விளையாட முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்து அந்த செஸ் விளையாண்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா கணேஷ் மூர்த்தி சூலூர் பகுதியிலிருந்து சரியான விடை சொல்லியிருக்காரு. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலிருந்தும் சரியான பதில். தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், கணேஷ் சிறுமுகை, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து செஸ் அப்படிங்கிற செஸ் விளையாடுறாங்கிற சரியான பதிலையும், அதே மாதிரி திருப்பூர் அண்ணா நகர் ராஜேஷ், அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலி ட்ரை பண்ணியிருக்காங்க, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, சிங்காநல்லூர் பகுதியிலிருந்து ஜெயலட்சுமி, துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க, பிரகாஷ் சுமதி அபினேஷ் அருணேஷ் கவிதா ரமேஸ் ட்ரை பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ஜெயஸ்ரீ வடவழியிலிருந்து சரியான விடை சொல்லிருக்காங்க, பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணி ட்ரை பண்ணிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாக்கலாமா? ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அந்த கடையை பாத்தீங்கன்னா 9 காலையில திறந்து ஈவினிங் 7 சாத்திடுறாங்க, அப்போ கடை வந்து எத்தனை மணி நேரம் திறந்திருக்கும்? நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கடை வந்துட்டு காலையில 9 தொடங்கி மாலை 7 மூடிடுறாங்க, அப்போ அந்த கடை எத்தனை மணி நேரம் திறந்திருக்கும்? பதில் தெரிஞ்சா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 நம்பருக்கு, இல்லைனா 0422 கோவை முன்னணிப்பு சேர்த்து 2316312 அல்லது 2317046 நம்பருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ தி கேம் ஷோ. அதாவது நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு கடை வந்துட்டு காலையில 9 மணிக்கு ஓபன் பண்ணி ஈவினிங் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அப்ப அந்த கடை மொத்தமா எவ்வளவு மணி நேரம் திறந்திருக்கும் அப்படின்னு. இதுக்கு ஆன்சர் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: 10 மணி நேரம்.
0: சரியான பதில், ஷபாஸ். வாட்ஸ்அப்ல பதில் சொல்லிருக்காங்க உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, மாமல்லன் தருமபுரியிலிருந்து, கள்ளிவிளசு பகுதியிலிருந்து பாரதி மகாலிங்கம், துளசி நிவேதா பொள்ளாச்சி பகுதியிலிருந்தும், திருப்பூர் அண்ணா நகர்லிருந்து அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் சரியான பதில் சொல்லிருக்காங்க, திருப்பூர் எஸ் வி காலனியிலிருந்து பிரகாஷ் அருணே சரியான விடை கொடுத்திருக்காங்க, பீடம்பள்ளி வாசுதேவன் சரியான பதில் கொடுத்திருக்காங்க, சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செமிப்பாளையம் இருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, மணியன் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காரு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு முட்டை வந்துட்டு 6 ரூபாய், அப்போ ஒரு டஜன் முட்டை வாங்கினா எவ்வளவு காசு?

நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு முட்டை வந்துட்டு 6 ரூபாய். அப்போ நீங்க ஒரு டஜன் முட்டை வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய்? ஆன்சர் தெரிஞ்சா சீக்கிரமா கால் பண்ணுங்க. 0422 கோவை முன்னணிப்பை சேர்த்து 2316312 அல்லது 2317046 நம்பருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக.

கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நாம் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு முட்டை நீங்கள் 6 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு டஜன் முட்டையோட விலை எவ்வளவு அப்படின்னு. இதுக்கு ஆன்சர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம்.

வாட்ஸ்அப்ல இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க பாண்டியநகர் இந்திராணி, ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, பிரகாஷ் வெள்ளலூர் பகுதியிலிருந்து, அதே மாதிரி பொள்ளாச்சி கோவில்பாளையம் ரங்கராஜ், புஷ்பலதா, தங்கவேல், கண்ணப்பன், அழகு, இவங்கெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் ஓவியா மதன், யுவராஜ் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்தும், மல்லிகா மந்திராசலம், பிரியங்கா வதம்பச்சேரி பகுதியிலிருந்தும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரதராஜ், கீதா, சண்முகா நகர், செந்தில் பிரபு, கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், அந்தோணிராஜ் சென்னையிலிருந்தும், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, துளசி நிவேதா பொள்ளாச்சி பகுதியிலிருந்தும், மணியன் புளியம்பட்டியிலிருந்தும், செல்வி செங்கப்பள்ளியிலிருந்தும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சமோசா 10 ரூபாய், ஒரு டீ பாத்தீங்கன்னா 15 ரூபாய், அப்போ 4 சமோசா 2 டீ நீங்க வாங்குறீங்கன்னா மொத்தம் எவ்வளவு? நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு சமோசா பாத்தீங்கன்னா 10 ரூபாய், ஒரு டீ 15 ரூபாய், அப்போ 4 சமோசா மற்றும் 2 டீ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய்? ஆன்சர் தெரிஞ்சா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 நம்பருக்கு, இல்லைன்னா கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு லவ் டுடே திரைப்படத்திற்காக.

0: என்றும் நீங்கள்
1: அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103ல நேர்கள் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ தி கேம் ஷோ. நிகழ்ச்சியில நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு சமோசா பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு டீ 15 ரூபாயா இருக்கு அப்படின்னா, 4 சமோசா 2 டீ நீங்க வாங்குறீங்கன்னா மொத்தம் எவ்வளவு ரூபாய்? ஆன்சர் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண்டுபிடிச்சேன். தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: இங்க அனைவரும் நலமுங்க.
4: எனக்கு வந்து எப்படிங்கன்னா, 4 சமோசா 40 ரூபாய்ங்க.
3: சரிங்க.
4: 2 டீ 30 ரூபாய் போட்டீங்கன்னா 70 ரூபாய் ஆச்சுங்க.
3: சபாஸ்ங்க, சரியான பதில். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா, தாசர்பட்டி பகுதியிலிருந்து பாலசுப்ரமணியம், தவசி அக்ரி காலேஜ் பகுதியிலிருந்தும், களியம்புத்தூர் சரிதா, ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையம் இருந்தும் சரியான பதில் சொல்லிருக்காங்க. அவினாசி பகுதியிலிருந்து ராயம் வளையம் பகுதியிலிருந்து பாலசுப்ரமணியன், கஞ்சம்பட்டி சண்முகம், மணியம் கீழ் கோதகிரி பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103ல நீங்க இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். நிறைய பேர் சூப்பரான ஆன்சர் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து விளையாடின அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நாளைக்கும் இதே டைம்க்கு என்னோட சேர்ந்து விளையாட மறக்காம 103 எஃப்எம்க்கு டியூன் பண்ணுங்க. இதே மாதிரி வேற கேமோட நாம சந்திக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரேணுப்ரியா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து. இது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸின் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராமச்சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேகா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேகா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது.

0: தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சித்திரச்சோபானம் நிகழ்ச்சி. நம்ம எல்லாம் பொதுவாக ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எப்படி போவோம்? பக்கமாக இருந்தால் பைக்கில் போவோம், இல்லைனா ஒரு கார், இல்லைனா ஆட்டோ, அந்த மாதிரி போவோம். கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா ட்ரெயின், பஸ்ஸு, இப்படிலாம் போவோம். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ஓடி போயிருக்காரு. எங்கிருந்து? பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு. இது எப்படிதான் சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தான் இன்றைக்கு நம்மளோட சித்திரச்சோபானம் கெஸ்ட், மிஸ்டர் சந்தோஷ்குமார். வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறீங்க.
1: உங்களை பத்தி நீங்களே ஒரு சின்ன அறிமுகம்
2: கொடுங்களேன். ஸோ என்னோட பேர் வந்து சந்தோஷ். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து சின்ன இருந்து அத்லெட். ஸோ ரன்னிங் மேல வந்து ஒரு பெரிய லவ் இருக்கு. ஸோ ரெகுலரா வந்து நான் ரன் பண்ணுவேன் என்னோட ஃபிட்னஸ்க்காக. ஸோ அதையும் தாண்டி நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரன்னிங்ல ஸோ அதை நோக்கி என்னோட பயணம் போயிட்டு இருக்குங்க.
1: ஓகே, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சொந்த ஊரே கோயம்புத்தூர் தானா? உங்களோட ஃபேமிலிலாம் பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம்.
2: நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். ஸோ அப்பா அம்மா, ஒரு அண்ணா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஸோ எல்லோரும் இருக்கோம். ஸோ நான் ஏர்டெல்லில் வந்து ஃபைபர் டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: ஓகே, சூப்பருங்க. ஓகே, இப்போ நீங்கள் திடீர்னு ஏன் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் ஓடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணீங்க? எதுக்காக இந்த ஓட்டம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்,
2: பெங்களூர் டு கோயம்புத்தூர் இந்த ஓட்டம் வந்து நாங்கள் எதுக்காக ஓடலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஸோ ஃபிட்னஸ் அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்கும் வரணும். எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு 40 மினிட்ஸ்னாவது அவங்க ஹெல்த்துக்காக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் லைஃப்பில் கொண்டு வருவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஓட்டத்தை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் மட்டும் ஓடிட்டுருக்குறோம், நம்ம மட்டும் ஃபிட்டாக இருக்கிறோம். ஸோ எல்லோரும் வந்து ஃபிட்டாக இருக்கணுன்றக்காக தான் இந்த ரன்னே பண்ணியிருந்தோம்.
1: உடல் பயிற்சி பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஓட்டம் நீங்கள் பண்ணிட்டீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இது மாதிரி பண்ணலாம், ஏன் பெங்களூருங்கிற ஊரை தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா?
2: இந்த ரன் வந்து நான் ஓடுறதுன்னா ஏதாவது ஒரு ரேஸில் ஓடிருக்கலாம், இல்லைனா இங்கேயே எங்கேயாவது ஓடிருக்கலாம். ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஓடணும்னு சொல்லிட்டு ஸோ பெரிய லாங் ஜேர்னியாக வந்து நாங்கள் பிளான் பண்ணணும். இவ்வளோ லாங்காக வரும்போது நிறைய மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து உடல் மேலே வந்து ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ நம்மளே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி லைஃப்பில் பண்ணணும், ஸோ நம்மளோட லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ரன் பண்ணோம். இது ஈவெண்ட்டில் நான் பண்ணியிருந்தேன்னா அது வந்து ஈவெண்ட்டோடையே முடிஞ்சிருக்கும், வெளியே தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் ஆக்சுவலாக இந்த ரன் ஸ்டார்ட் பண்ணி வர வழியிலேயே புதுசாக ஒரு 20 பசங்க வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஸோ எங்களுக்கு கேக் எல்லாம் வந்து கட் பண்ணாங்க.
1: ஸோ
2: கேக் எல்லாம் எதுக்கு கட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்லி கேட்டோம். இல்லைனா நாங்கள் உங்களோட ரன் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்துட்ருக்குறோம். ஸோ நாங்கள் 20 பேரும் நாங்கள் நாளையிலிருந்து எங்களோட ஃபிட்னஸை தொடங்க போகிறோன்னு சொன்னோம். ஸோ நாங்கள் வந்து எதுக்காக இந்த ரன் ஸ்டார்ட் பண்ணமோ ஸோ அதுக்கான வெற்றி வந்து எங்களுக்கு பாதியிலேயே கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த இடத்துலயே இவ்வளோ பேர் மாறி இருக்கிறாங்கன்னா இந்த மெசேஜை நான் கொண்டு போய் கோயம்புத்தூரில் சேர்த்தேன்னா இன்னும் எவ்வளோ பேர் அதிலிருந்து மாற போகிறாங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சு. ஸோ அந்த நல்ல எண்ணங்களும் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களும் மாற போறாங்கன்ற அந்த ஹாப்பினஸோட இந்த ரன்னை வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல ஃபினிஷ் பண்ணோம்.
1: சூப்பர். இந்த இந்த ஜர்னியில இப்போ நீங்க ஒரு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கு முடிச்சிங்க? அது
2: June 11th ஈவினிங் 6 PM வந்து பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணோம்.
1: ஓகே.
2: June 15th 8 PM வந்து ரேஸ் கோர்ஸ்ல வந்து இந்த ரன்னை வந்து ஃபினிஷ் பண்ணோம்.
1: ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குமா?
2: 363 கிலோமீட்டர்
1: கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வந்து நாளே நாளில்

0: நாளை நாளும் கூட சொல்ல முடியாது, பா ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 நாளில் நீங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு இந்த பயணத்தோட அனுபவம், எப்படி இருந்துச்சு இந்த பயணத்தில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்ற மாதிரி ஏதாவது நிகழ்வு வைத்த சம்பவம் ஏதாவது இருந்ததா?
1: ஸோ இந்த பயணத்தில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓ பெங்களூர் சிட்டியை தாண்டவரில் எங்களுக்கு பயங்கரமான க்ரௌடு இருந்துச்சு. ஸோ டிராஃபிக், ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு நைட்டு ஒரு 1:00 வந்து அந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணுறக்கு எங்களை வந்து அலோவ் பண்ணலை. ஸோ ஒரு 3 hours வந்து நாங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு பங்கில். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 5:00 மறுபடியும் எங்களோட ரன்னை ஸ்டார்ட் பண்ணோம். ரன்னை ஸ்டார்ட் பண்ணி ஸோ அடியே போயிட்டே இருந்துச்சு. அந்த ரன் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது மார்னிங் வந்து ஒரு 8:00 சாப்பிடுவோம், 8:30 மறுபடியும் ரன், 1:00 ஸ்டாப், மறுபடியும் 1:30 ரன் ஸ்டாப், ரன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு, அப்புறம் மழை வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ரெயின்கோட் எல்லாம் போட்டுட்டு தான் இந்த ரன்னை பண்ணணும். இந்த ரன் வந்து ஸோ இந்த ஒரு நல்ல மெசேஜ் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 kilometers பயங்கர பெயின் வந்துச்சு என்னோடய லெக்கில். ஸோ லெக்கில் வந்துச்சு. ஸோ மசாஜ் கன்னர் எல்லாம் போட்டு ஸோ என்னோடய மசில் எல்லாம் வந்து நாங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த ரன்னை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்.
0: கூடவே
1: என்னோடய டீம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லோரும் வந்து எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க. சுற்றி இருக்கிற ரன்னிங் கம்யூனிட்டி எல்லாருமே இந்த ரன்னை பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா பக்கம் இருந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோப் கொடுத்தது. ஸோ ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே கூட வந்து கிளாப் பண்ணாங்க. ஸோ அவங்க அவங்களால முடிஞ்ச ஜூஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ்
0: இதெல்லாம் நல்லா வரவேற்பு கொடுத்துருக்காங்க,
1: பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எங்களை வந்து இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணி ஸோ இந்த ரன்னை வந்து ஒரு அழகாக முடிக்கிறதுக்கான பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ ஃபாரஸ்ட் வழியாவெல்லாம் அங்கே கடந்து வந்தோம். ஸோ நிறையா இதில் இந்த ரன் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ பொறுமையாக இருந்தால் உங்களோட இலக்கை வந்து அடைய முடியுன்றதை வந்து எனக்கு வந்து இன்னும் தெளிவாக எடுத்து சொல்லிச்சு. ஸோ எதை நீங்கள் பண்ணீங்கனாலும் அதுக்கு பொறுமையாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உங்களுக்காக உங்களுக்கான பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கான வெற்றி வந்து உங்களை வந்தே சேரும்.
0: கோயம்புத்தூர் வந்தபோது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வரவேற்பு? யாரெல்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க?
1: கோயம்புத்தூர் வரும்போது ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட என் கூடையே ஓடிட்டு இருந்த என்னோடய ரன்னர்ஸ், எல்லா ரன்னிங் கம்யூனிட்டியும், ஸோ எனக்கு தெரியாதவங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, வந்திருந்தாங்க. நிறைய காலேஜஸ்லேருந்து வந்திருந்தாங்க, மெடிக்கல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு பயங்கர வரவேற்பை கொடுத்தாங்க. ஸோ இந்த ரன் முடித்ததுக்கப்புறமும் வந்து ஸோ என்கிட்ட வந்து இந்த ரன்னிங்கை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபிட்னஸ் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து உங்களை எப்படியெல்லாம் மாற்றிச்சுன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எவ்ரிடே வந்து என்னை வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதராக வந்து உணர வச்சுட்டே இருக்குது தினம் தினம். ஸோ நான் எந்திரிச்சதுலேருந்து ஸோ ஈவினிங் வரணும் நான் என்னால் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. என்ன மட்டும் இல்லை, ஸோ என்னோடய ஃபேமிலிஸ், என் கூட ஓடுற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஸோ இந்த ரன்னிங் கம்யூனிட்டிக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கிறேன்.
0: வெரி குட், சூப்பர். ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்குது. சந்தோஷ்குமார் கூட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு விளம்பர இடைவேளை, அது தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து அவரோட பேசலாமா?
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. அஞ்சு மணி 13 நிமிஷம் நம்ம கேட்டு இருக்கோம் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி. இப்போ ஓட்டப்பந்தயம்ல வந்து உங்களுக்கு எப்படி இந்த மாரத்தான் ரன்னிங் இது மேல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? 15 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க, எப்படி இப்படி ஸ்டார்ட் ஆச்சு இது?
1: நான் ஸ்கூல்ல வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 500 மீட்டர் 400 மீட்டர் ஸோ அந்த மாதிரி தான் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஓகே.
1: ஸோ ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் என்னால் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன் ஓட முடியாதுன்னு யோசிச்சேன். ஸோ சரி, நம்மளாலேயும் வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸை வந்து என்னாலையும் கவர் பண்ண முடியும்னு எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு மாறினேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஓ, இதுவும் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து பிளான் பண்ணி ஸோ மேரத்தான் லாங் டிஸ்டன்ஸ் ஸோ நிறைய லாங் ரன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே அந்த ரன்னிங் மேலே பெரிய லவ் இருந்துச்சு.
0: ஓகே, நீங்க கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாரத்தான்ஸ் ஓடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாரத்தான் பயணங்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது அனுபவம் இருக்கா? அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மாரத்தான் ஓடி ஃபினிஷ் பண்ணதுக்கும் இப்போ 500 மாரத்தான் ஓடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது ரெண்டுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன, அது உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா?
1: நான் நிறைய மாரத்தான்ஸ் ஓடி இருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மாரத்தான் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. என்னால் 15 கிலோமீட்டர் வந்து நான் கம்ப்ளீட்
0: பண்ணலை.
1: 8 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடினது வந்து 8 கிலோமீட்டர் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருந்தேன் 15 கிலோமீட்டர் மேரத்தானில். அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியல, பயங்கர பெயின் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ப்ராப்பராக இதை வந்து ஓடுறதுன்னு எனக்கு தெரியல அப்போ. ஸோ அதுலேருந்து இந்த ரன்னை வந்து நம்ம எப்படி இன்னும் வந்து சூப்பரா ஓடலாம், சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு இன்னும் நல்லா ரன் பண்ண முடியும் சொல்லிட்டு யோசிச்சேன். சோ அந்த ரன்னிங்க பத்தி நான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா.
0: ஓகே,
1: சோ அது வந்து என்ன வந்து இன்னும் வந்து நிறைய அந்த ரன்னும் எனக்கு கத்து குடிச்சு. சோ அந்த ரன்னுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பண்ணணும், ரன் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் எனக்கு அப்ப தெரியல.
0: ஓகே,
1: சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேரத்தானா நான் போக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எல்லா மேரத்தான்லயும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 மேரத்தான்லயும் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ நிறைய வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது, நடந்துதான் போவேன், இந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள்

0: அதுக்கப்புறம் தான் என்னை வந்து நான் ரெடி பண்ணிட்டே
1: இருந்தேன். இப்ப வந்து 500வது ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் நான் அசால்ட்டா ஓடிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா?
0: அந்த மிகப்பெரிய நம்பிக்கை வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரன்னுலையும் வந்து நான் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன், நான் எங்க தப்பு பண்றேன், ஸோ இது ஏன் வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு வந்து ஒவ்வொரு மெசேஜ் சொல்லிட்டே இருந்துச்சு, ஒவ்வொரு மெசேஜையும் சொல்லிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மெசேஜ்ல இருந்து என்னால எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு, எப்படி என்னால வந்து இதுல இருந்து மீண்டு வர முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நிறைய ரன்ஸ் வந்து என்னை கத்துக் கொடுத்துட்டே இருந்துச்சு, அதுல இருந்து தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன க்ரோத் பண்ணிட்டே இருந்தேன்.
1: சூப்பருங்க, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், ஒரு பாட்டுக்கு பிறகு கண்டினியூ பண்ணலாமா?

0: ஓகே, நம்ம ரன்னிங் பற்றி நிறைய விஷயங்கள் சந்தோஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போது மாரத்தானுக்கும் அல்ட்ரா மாரத்தானுக்கும் என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம் என்னன்றது முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து அல்ட்ரா மாரத்தானராக மாற முடியுமா, அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும்?
1: மேரத்தானுக்கும் அல்ட்ரா மேரத்தானுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து பெரிய வித்தியாசமாக இருக்கும். மேரத்தான்னா நம்ம 10 கிலோமீட்டரு, 42 மேலே 50 கிலோமீட்டர் எல்லாம் போயிடுச்சுன்னா அது வந்து அல்ட்ரா மேரத்தான் ஆயிரும். ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா மேரத்தானாக இருக்கும். மேரத்தானுக்கே வந்து நம்ம பெரிய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபுல் மேரத்தான் வந்து முடிக்க முடியும். சொல்லுவாங்களே, ஒரு ஃபுல் மேரத்தான் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு லைஃபையே ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கிலோமீட்டரையும் கிராஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக லைஃப்பில் கற்றுக் கொடுத்துட்டே வரும். ஸோ என்ன வந்தாலும் நம்ம இதை நிறுத்தாமல் ஓடணும். ஸோ நம்மனாலேயும் எல்லாமே முடியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த 42 கிலோமீட்டரும் உங்களுக்கு வந்து ஒரு லைஃபையே கற்றுக் கொடுக்கும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டைம்னாவது 42 ஓடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு லைஃபையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கும் கொடுத்துருக்குது. ஸோ ஏன்னா நான் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் வந்து தான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபுல் மேரத்தான் ஓடும் போது தான் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுவும் எனக்கு வந்து பயங்கர ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்தது.
0: ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட ரெகுலர் ஒர்க், நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி இருக்குது, இதெல்லாமே தவிர இந்த ஓட்டத்துக்கு அப்படின்னு எவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்குறீங்க? உங்களோட தினசரி பயிற்சி எப்படி இருக்கும்? உணவு பழக்கத்துலலாம் நீங்கள் கடைப்பிடிக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன?
1: ஸோ என்னோட பயிற்சி எப்படி இருக்குன்னா, ஸோ எர்லி மார்னிங் வந்து 3:30 நான் எந்திரிச்சிருவேன்.
0: எப்பயுமே
1: 3:30 எப்பயுமே எந்திரிச்சிருவேன். 3:30 எந்திரிச்சு ஸோ எனக்கு 1 ஹவர் வந்து ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் ரன்னுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், வார்ம்அப்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து பண்ணிட்டு ஸோ நான் வாட்ரு. ஸோ ரன்னுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து செவ்வாழை எடுப்பேன். செவ்வாழை எடுத்துட்டு ஸோ நான் அந்த அன்னைக்கு என்ன கிலோமீட்டர் ரன் பண்ணுறேன்னு பிளான் பண்ணியிருக்கணும். எனக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்கும். ஸோ அந்த ஷெடியூல் படி வந்து நான் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரன் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வந்து டெய்லி எனக்கு ரன் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸ் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த ரன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட், கோர் ஒர்க் அவுட், மொபிலிட்டி ஒர்க் அவுட், இந்த ரன்னுக்கு இட நாள்லாம் எனக்கு இந்த ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ணுவேன். ரன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு
0: தினமுமே 2 ஹவர்ஸா?
1: தினமும் 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் கண்டிப்பாக.
0: எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுவீங்க?
1: 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும். வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ரன் இருக்கும், 2 டேஸ் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் அந்த மாதிரி இருக்கும்.
0: ஒரு மினி மாரத்தான் வந்து டெய்லியுமே ஓடிட்டு இருக்க மாதிரி தான் கணக்கு இல்லையா? 21 கிலோமீட்டர்ஸ்.
1: ஏன்னா நம்ம அல்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் போது ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஸ்டன்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட உணவு பழக்கங்கள் எப்படி இருக்குன்னா, ஸோ நான் பியூர் வெஜ்ன்றங்காட்டி, ஸோ எனக்கு பியூர் வெஜ்ஜில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குமோ நான் அது மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். மார்னிங் சுண்டல் பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி வச்சு, ஸோ அதை வந்து இட்லி சட்டியில் பாயில் பண்ணி, ஸோ அப்படி எடுத்துக்குவேன் மார்னிங். மதியம் வந்து கீரை ரைஸ் சாப்பாடு, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஈவினிங் டிஃபன் ஐட்டம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அதை எடுத்துக்கிறேன். டிஃபன் ஐட்டமும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறேன்.
0: ஓகே, என்ன கிடைக்குதோ அந்த உணவுகள் வச்சு ஸ்பெஷல் உணவுலாம் இல்லாமல் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் வெஜிடேரியன் அப்படிங்கிறது.
1: வெஜ்ஜில் எனக்கு என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்குமோ ஸோ அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இன்னைக்கு நீங்கள் 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. நிறைய இந்த கால இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3:30 மேலே தான் தூங்கவே போகிறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேங்கிறவங்க கேட்டால். இதெல்லாம் வந்து எப்படி ஒரு ரன்னிங் சேஞ்ச் பண்ணும்?
1: உங்களோட தூக்கத்தோட நேரமும் வந்து உங்களுக்கு கரெக்டான நேரம் இருக்கணும். ஸோ நான் வந்து 7:00 சாப்பிட்ருவேன். 7:30 வந்து 7:00 சாப்பிட்டு 1 கிலோமீட்டர் வாக் போயிட்டு 7:30 மோஸ்ட்டாக படுத்துருவேன். இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஒர்க் இருக்கிறங்காட்டி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இல்லைனா 7:30 படுத்துருவேன். ஸோ அந்த 8 மணி நேரம் வந்து எனக்கு தூக்கம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த 8 மணி நேரம் தூக்கம் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ வந்து உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை வந்து உங்களோட லைஃப்ல கொண்டு வரணும்.
0: நேரத்துல தூங்குறதுனால நேரத்துல
1: நேரமா எந்திரிக்க முடியும் கண்டிப்பா.
0: சூப்பரான சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படியே அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க, சூப்பரா இருக்கு கேக்குறதுக்கு. ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணி பேசலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல். 5:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாம கேட்டுட்டு இருக்கோம் சித்திர சிவானம் நிகழ்ச்சி. இன்னைக்கு அல்ட்ரா ரன்னர் சந்தோஷ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பேக்யார்ட் அல்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க. 2025 பேக்யார்ட் அல்ட்ரா போட்டி நடைபெற்றுச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட 247 கிலோமீட்டர் கண்டினியூஸாக 37 மணி நேரம் ஓடுனீங்க அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது? உடலாலும் மனதாலும் வந்து இது எப்படி இவ்வளோ சவாலெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க? அந்த போட்டி நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு போதுண்டா ஸ்டாப் பண்ணிடலாம், இதெல்லாம் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது தருணம் இருந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுறீங்களா?
1: ஓகே, இந்த ரன் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜில் 2025 நடந்துச்சு. ஸோ இந்த ரன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் பெரிய லாங் டிஸ்டன்ஸ் அதான் நான் பண்ணினேன்.
0: ஓகே,
1: இந்த ரன்னில் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னோட பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour டைம், 1 hour டைமில் வந்து 6.7 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கவர் பண்ணணும், சுத்தி மறுபடியும் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்க்கு வந்தணும்.
0: அது வந்து ரவுண்டா இருக்குமா? அந்த கிரவுண்ட் வந்து ரவுண்டா இருக்குமா?
1: ரவுண்டா இருக்கும். சோ எவ்ரி 1 hour வந்து இது ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த ரன் வந்து இப்ப 1 hour டைம்ல நீங்க ஒரு 15 minutesல வந்தீங்கன்னா 10 minutes மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். அதுலயே நீங்க

0: இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் அவர் ஸ்டார்ட் ஆகும் போது
1: 2.02
0: கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இடையில நமக்கு எந்த வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்காது, நம்ம கையில வேணா வாட்டர் கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ரன் வந்து ஸ்டார்ட் பண்ணது போயிட்டே தான்ச்சு. ஒரு 100 ரன்னர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கடைசி ரன்னர் நிக்கிற வரலும் இந்த ரன் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இந்த ரன் பேரு, பேக் அடல்ட்ரான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ மேனேஜ் பண்ணி, ஸோ மன விடாமுயற்சியும் மன உறுதியும் வந்து அதில் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ரன்னை வந்து என்னால் அழகாக கொண்டு போக முடிஞ்சு. ஸோ என்ன நடந்தாலும் ஸோ கடைசி வரலும் ஒரு போராட்டம்னு இருக்கணும்ல. ஸோ அந்த போராட்டத்தை நோக்கி போயிட்டே இருந்தோம்.
1: நிறைய ரன் பண்ணும்போது நிறுத்திடலான்னு ஃபீல் பண்ணீங்களா, இல்லை ஓடி முடிச்சிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சா?
0: இல்லை, கொஞ்சம் இடையில ஸ்ட்ரகிள்ஸ் ஆச்சு. இருந்தாலும் பார்த்தோம்னா இந்த ரன்னை வந்து நம்மளால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போடுவோம். ஸோ நம்மளால முடிஞ்சவர்களும் இந்த ரன்னை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு வந்து நிறைய ரன்னர்ஸ், ஸோ நிறைய பேர் அங்கே வந்து ஸோ என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த நாள் மார்னிங் வந்து வெளியும் போது ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எனர்ஜி வந்துச்சு. ஸோ
1: கிட்டத்தட்ட ரெண்டு நாள்
0: கண்டினியூஸ் அந்த ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு அடுத்த நாள் காலையில் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ அதிலிருந்து வந்து என்னோட ரன் வந்து 1 hour வந்து நான் 37 minutes இந்த ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து 45 கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன்.
1: 1 hour 37 minutes குள்ள அந்த கிலோ பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டு மீதி
0: ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டே வந்து 45 minutes 47 minutes பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் டேல வந்து எனக்கு 35 minutes 34 minutes நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ரன்னை வந்து நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அந்த ரன்னை வந்து நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சனும், ஸோ அப்போருந்து எனக்குள்ள வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு. அதனால தான் என்ன ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் லேட்டாக பண்ணியும், செகண்ட் நாள் வந்து என்னால் வந்து அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து என்னால் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த 1 day பண்ண ஆரம்பிச்சிருந்து ஸோ அடுத்த நாள் வந்து என்னால் எனர்ஜெட்டிக்காக பண்ண முடிஞ்சு. ஏன்னா நான் அந்த ரன்னை வந்து என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஸோ இது உடனே
0: என்ஜாய் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு.
1: கஷ்டப்பட்டு பண்ணாமல் இஷ்டப்பட்டு பண்ணலான்னு சொல்கிற மாதிரி. ஓகே, குட். நீங்கள் தான் ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட முதல் பேக்யார்டு அல்ட்ரா ரன்னர் இல்லையா, அந்த பெருமை உங்களோடது தான். எப்படி ஃபீல் பண்ணாங்க ஃபேமிலியெலாம் வந்துட்டு? வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, இப்படி எந்நேரமும் ஓடிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறோம், ப்ராப்பராக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் மேரத்தான்ஸ்லாம் போகும்போது இப்போ நீங்கள் கண்டினியூஸாக 2 நாள் நான் ஓடி இருக்கேன் அப்படிங்கிற, இப்போ நான் இப்போ பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, அதிலும் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்லீப் இருந்திருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு?
0: ஃபேமிலி வந்து எனக்கு வந்து எப்பவுமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ரன்னெல்லாம் வந்து என்னால் பண்ண முடிஞ்சு. ஸோ வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ நான் ரன் முடித்தாலுமே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நல்லா முடியும்னு மட்டும்தான் எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட் இருந்தங்காட்டின்னா ஸோ ஒருத்தங்கனால வந்து வீட்டில் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த சப்போர்ட் மூலமாக தான் நம்ம வந்து நிறைய பண்ண முடியும். ஸோ ஃபேமிலியில் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ரன் பண்ண முடியும்.
1: ஓகே, குட். ஒரு பாடல் கேட்கலாமா?

0: நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி. ஓகே சொல்லுங்க சந்தோஷ், பிஃபோர் ரன்னிங் ஆஃப்டர் ரன்னிங் உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு?
1: ரன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட லைஃபே ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முதல்லலாம் வந்து ஃபிட்னஸ் இருக்காது, ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும். எங்கே போனால் முதல்லலாம் சின்னதுலேருந்து அந்த ரன்னுக்குள்ளே வரக்கு முன்னாடி வந்து ஸோ எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ என்னை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஸோ என்னை வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி என்னை உணர ஆரம்பித்தேன்.
0: ஓகே
1: ஸோ அதுக்கப்புறம் தான் ஸோ இந்த ரன் வந்து ஸோ எனக்கு வந்து நிறையா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ என்னை டெய்லி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ரன் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த ரன் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிச்சோ அதையும் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்தேன். ஸோ சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஸோ அவங்களும் வந்து

0: நிறைய பேர் அந்த ஃபிட்னஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி காலையில் மார்னிங் ரன் பண்ணுவாங்க, இல்லைனா சைக்கிள் பண்ணுவாங்க, இல்லைனா ஜிம், இல்லைனா யோகா. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் அதை அவங்களோட லைஃப்பில் கண்டினியூ பண்ணணும் தான் நான் சொல்கிறேன்.
1: ஓகே சூப்பர். நீங்கள் 500க்கும் மேற்பட்ட மேரத்தான்ஸ் ஓடியிருக்கேன்னு சொன்னீங்க. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டாக இருந்த மேரத்தான் இது, இல்லைன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு என்ஜாயபிளான ஒரு ரோடு இருந்த ஒரு மேரத்தானு, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகங்கள் சொல்லுங்களேன். ஸோ
0: மேரத்தான் நான் நிறைய ஓடிக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச மேரத்தான் பார்த்தீங்கன்னா மும்பையில் 42 கிலோமீட்டர் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு
1: அந்த சீலிங் ரோட் மேரத்தான் இல்லையா? ஓகே,
0: மும்பை மேரத்தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் ஒரு மேரத்தான் ஓடியிருந்தேன். ஸோ நிறைய அப் அண்ட் டவுன்ஸு, ஸோ போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மேரத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊட்டி கீழேருந்து மேலே வரலும் நாங்கள் ரன் பண்ணியிருந்தோம், ஸோ சேவ் நேச்சருக்காக. ஸோ அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கொடைக்கானல் கீழ இருந்து மேல ஒரு ரன் பண்ணோம், 50 கிலோமீட்டர்.
1: அப்ப எந்த ஊருமே விட்டு வைக்கிறது இல்ல நீங்க, அப்படி இல்லையா?
0: எல்லா பக்கம் ரன் பண்ணோம். சோ அதுவும் வந்து ஒரு இயற்கை சார்ந்து நாங்க ஓடும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. போற வழியெல்லாம் அந்த மலைத்தூரலோட, சோ அந்த அந்த ரன்னை என்ஜாய் பண்ணிட்டு, சோ சூப்பரா போய் அழகா ஒரு அழகான பாதையில, சோ சூப்பரா ஓடி, சோ அழகா முடிச்சோம்.
1: வெரி குட், வெரி குட். உங்க டைமிங்ஸ் எல்லாம் என்ன, எந்த எவ்வளவு டைமிங்ஸ்ல முடியும்? ஷார்ட்டஸ்ட் டைமிங் எது உங்களோடது?
0: 5 கிலோமீட்டர் வந்து
1: மீன்ஸ் ஃபாஸ்டஸ்ட் டைமிங்.
0: 5 கிலோமீட்டர் வந்து 16 மினிட்ஸ்.
1: ஓகே,
0: 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 33 மினிட்ஸ் வச்சிருக்கேன்.
1: 33 மினிட்ஸ் 10 கிலோமீட்டரா?
0: எஸ்.
1: ஓகே, நடப்பீங்களா ஓடுவீங்களா இல்லை பறப்பீங்களா?
0: ஓடு. 21 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes.
1: ஓகே,
0: 42 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes வச்சிருக்கேன்.
1: ஸோ இது வந்து என்னோட பெஸ்ட் டைமிங்.
0: ஃபுல் மேரத்தான் வந்து 2 hours 45 minutes வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட பெஸ்ட் டைமிங்.
1: நீங்கள் அப்போ என்ன ஷூஸில் ரகசியம் வச்சு பறக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. சூப்பருங்க, ரொம்ப அருமையான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.

0: சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து சில டைம் ஒரு சோர்வாக இருக்கும் இல்லையா, காலையில் எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு ஒரு போரிங்காக இருக்கும், அந்த மாதிரி அந்த டைம்லலாம் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு என்ன சொல்லிக்குவீங்க?
1: ஒரு சில டைம் வந்து எனக்கு தோணும், ஸோ நான் எந்திரிச்சிருவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இப்போ புக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறேன், ஸோ ரன்னிங் ரிலேட்டடான புக்ஸு, ஸோ இந்த மாதிரி. ஸோ அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களால் நீங்கள் எப்பயுமே மார்னிங் எந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நினச்ச டைமில் ஃபஸ்ட்டு வந்து முழிச்சிருங்க. ஸோ முழிச்சோடனே ஸோ எந்திரிச்சு உங்களோட வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து நம்ம மனம் தான் நம்மளை ஏமாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ நீங்கள் வந்து எப்போ பிளான் பண்ணுறீங்களோ, ஸோ முழிச்சோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டிங்கனாலே ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு வெற்றி அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
0: ஓகே ஓகே ஓகே சூப்பர். இப்போ மற்ற இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் இப்போ இந்த ஒரு சாதனை பண்ணிட்டு வரும்போது நிறைய இங்கே கோயம்புத்தூரில் ரன்னிங் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் எப்படி இதை இது பண்ணுறாங்க? அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்களா நிறையா?
1: ஸோ இந்த அவேர்னஸ்க்காக பண்ணதுக்காக, ஸோ வந்து அவேர்னஸ்க்காகன்றதை விட ஸோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா ரன்னிங் கம்யூனிட்டியும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி பெரிய வந்து பெரிய அந்த ஹோப்பும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரன்னுக்கான ஒரு மெசேஜை வந்து ஸோ எல்லோரும் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஸோ இந்த ரன்னு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 100 மெசேஜ், ஸோ நான் ஃபிட்னஸை தொடங்கிட்டேன்னு
0: சொல்லிட்டு.
1: ஸோ அவங்களும் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டரும் ரன் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அமைச்சிருந்தாங்க. பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இந்த ரன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பயங்கர ஹாப்பி. நாங்களும் சரி, ஸோ இந்த ரன்னுக்கு பிளான் பண்ண இந்த ரன்னிங் கம்யூனிட்டியும் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஸோ இவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்கன்றதுல ஒரு பெரிய ஆச்சரியம்.
0: எனக்கே கூட இப்போ இந்த ஷோ முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிடும், கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் போல தான் தோணுது. சூப்பருங்க, வெரி வெரி குட், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசிட்டு இருக்கீங்க. இந்த ரன்னிங் அப்படிங்கிறதுலாம் வந்து சின்ன வயசுக்கு மட்டும்தானா, ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இந்த அவேர்னஸ் பிகாஸ் ஆஃப் நிறைய மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ அவங்கெல்லாம் வந்து சிலருக்கு ஒரு தயக்கமும் இருக்கு, இப்போ 50 வயசுக்கு மேலே நான் ஓட போயிட்டு

0: எங்க விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, இல்ல வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய தயக்கங்களும் வந்து நம்மளோட மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ரன் பண்றதுக்கும் வாக் பண்றதுக்கும் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஸோ எந்த வயசுல வேணாலும் நம்ம ரன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லோவாக, இல்லை ஸ்லோவாக ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிங்க. ஸோ நம்மளோட பாடி எந்த மாதிரி வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுதோ, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மூவ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ஃபிட்னஸ்க்குள்ளே வரலாம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இருந்தே கொண்டு வந்துடுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஃபிட்னஸ் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு முன்னாடியே கிடச்சிருந்துச்சுன்னா, ஸோ அவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க,
0: ஃபிட்டாக இருந்திருப்பாங்க.
1: இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி இப்போ இருந்தே கொண்டு வந்துருங்க. உங்களோட லைஃப் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே உங்களோட ஃபிட்னஸை தொடங்குங்க. அதுதான் நான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரேன்.
0: சூப்பருங்க, நல்ல நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. எனக்கு

0: நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளவு நேரம் உங்களோட மாரத்தான் ஜேர்னி, எப்படி என்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். கண்டிப்பா கேக்குற யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இன்னையில இருந்தோ இல்ல நாளையில இருந்தோ புதுசா வந்து ஒரு வாக்கிங்கோ ரன்னிங்கோ ஸ்டார்ட் பண்ணாங்கனாலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்கு?
1: எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரே மெசேஜ் தான் நான் சொல்றதுக்கு விரும்புறேன். சோ எல்லாரும் வந்து

0: ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்கு?
1: எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரே மெசேஜ் தான் நான் சொல்றதுக்கு விரும்புறேன். ஸோ எல்லாரும் வந்து உங்களோட ஃபிட்னஸ் வந்து இன்னிலிருந்தே தொடங்குங்க. ஸோ எப்பயுமே மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்தா தொடங்கணும். ஸோ அதை வந்து நீங்க இன்னிலிருந்தே தொடங்க ஆரம்பிங்க. ஸோ உங்களோட லைஃப் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலா மாறணும்னு ஸோ நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். ஸோ அது வந்து நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகும். மனமும் தெளிவான மனமும் ஆரோக்கியமான உடலும் மட்டும்தான் லாஸ்ட் வரல நம்ம கூட வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. ஸோ உங்களோட லைஃப்ல ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியை வந்து கொண்டு வாங்க. ஸோ இதைத்தான் நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஸோ இதை வந்து லைஃப் ஸ்டைம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு கேட்டுக்கிற எல்லாத்தையும். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ அழகாக நடத்தி முடித்த ஸோ எஃப்எம் ரெயின்போ 103.3 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூருக்கும் ஸோ மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இதை கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் வந்து ஸோ மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் நாளையிலிருந்தே உங்களோட ஃபிட்னஸை தொடங்கணும். ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய மாற்றமாக உங்களுக்கும் இருக்கும், உங்களோட ஃபேமிலிஸ்க்கும் இருக்கும். தேங்க்யூ.
0: அடுத்து என்ன சாதனை பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க?
1: ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலான் இருக்கிற ஒரு 500 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர். ஸோ அதுக்காக நான் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.
0: ஒரு மும்பை ரன்னையோ இல்லைனா ஒரு டெல்லிக்கோ ஓடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஒரு எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், எப்படி ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும், ரன்னிங்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணணும், நம்மளோட மேரத்தான் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் நேயர்களுக்காக நம்ம ஆகாஷ்வாணி ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசின சந்தோஷ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
1: அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இவ்வளோ நேரம் நம்ம கூட அருமையா பேசினாரு அல்ட்ரா ரன்னர் சந்தோஷ்குமார். நீங்க இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு.

நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்ப வந்து சீராக வச்சுக்கணும், சரியான உணவு நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.

0: பாடல் தசாவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் பாடியது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மற்றும் நாளை வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்று இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 9:15 மயில் இறகு. இனி நாளைய ப்ரோக்ராம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். காலை 6:02 சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ப சூரிய பிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை. 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் தேசிய சமூக உதவி திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் பூச்சக்கொட்டாம்பாறை கருமுட்டி மலைவாழ் பழங்குடியின விவசாயிகளின் அனுபவ கருத்துக்கள். இங்கிலாந்து மான்செஸ்டர் ஓல்டு ட்ரஃபோர்ட் மைதானத்தில் இந்தியா பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2026 ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை மாலை 6:40 முதல் இரவு 10:45 வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: அக்கா பாரு,
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
1: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
2: எப்பவும் ஷாப்பிங்.
1: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
3: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
4: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
3: எனக்கு தெரியும்ல,
4: RBI சொல்கிறது.
5: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

0: ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்கு ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக்க அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக்க அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக்க தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக்க அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.

0: இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: 3 காலேஜ்லயும்
4: கவலைப்படாத,
3: ஃபீஸ பாரு.
5: எப்படி இருக்கப்பா?
3: என்னாச்சு?
4: ஃபீஸோட டென்ஷன்.
5: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? RBI சொல்கிறது
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
7: நேரம் 6:41. நேயர்கள் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. குளோரியஸ் சாங்ஸ்லாம் கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் மாலை சூடவா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது, இசை விஜயபாஸ்கர், பாடல் வரிகள் வாலி. நேயர்களே, கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல பதிவாகியுள்ள வானிலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு. ஈரோட்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் திருப்பூர்ல அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஊட்டியில அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்குன்னு சென்னை மெட் சென்டர் தெரிவித்துள்ளது.

கேட்ட பாடல் கண்மணி ராஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் கண்ணதாசன். நேரம் 6:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க பொன்மாலை பொழுது. கோயம்புத்தூர்ல தற்போது இருக்கக்கூடிய டிராஃபிக் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல முக்கிய பகுதியான கோவை காந்திபுரம் சந்திப்பு, சித்தாபுதூர், அவினாசி ரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி டவுன் ஹால், கோபாலபுரம், சுக்கரவார்பேட்டை, ஒப்பனக்கார வீதி, ராஜவீதி, அதே மாதிரி உக்கடம் பகுதிகள்லையும், செல்வபுரம் பகுதிகள்லையும், கணபதி சரவணப்பட்டி பகுதிகளிலும் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்டோட டிராஃபிக் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லோருக்கும் நல்லது.

கேட்ட பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ், இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் மற்றும் ஜிக்கி பாடியது, பாடல் வரிகள் வாலி.

0: கேட்ட பாடல் துர்கா தேவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி ஜெயச்சந்திரன் பாடியது. இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.
1: சின்ன இதழ்கள், செம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன், என்னுயிரே எழுந்தென்னை பார் பார்.

பொன்மாலை பொழுதில் ரசித்த பாடல் தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் வாலி.

ராஜன் நாகேந்திரா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும் இரு நிலவுகள் திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் வாலி.

புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும். இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

0: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பை அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிசல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் 2nd நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி

0: ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரிகாக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின்போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா

0: அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 7:25. ஏறும் ஊரும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்ச விலை 14,819 ரூபாய், குறைந்தபட்ச விலை 11,419 ரூபாய். தனிக்கிழங்கு 13,439, 10,269. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி 15,548, 12,136. தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 11,199 ரூபாய். எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப் படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-2027ஆம் ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2ஆம் வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டயப்படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கு கல்வி கட்டணம் உண்டு.

இந்த பட்டயப்படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்துக்கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்பிற்கு இயக்குனர், திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9442111048, 9489051046, 9442111048, 9489051046. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் 6-8 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரை வட்ட வடிவில் குழி எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மாட்டின் மடியை கழுவலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். இடைக்கணுப்புழுவை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா கயோனிஸ் முட்டை ஒட்டுண்ணியை 2.5 cc 1 ஹெக்டேருக்கு என்ற விதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து கட்டவும்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டுல மகாகனி மரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறை, அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ FM 103ல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியம். ஏறக்குறைய இந்த தகவல் களஞ்சியத்துல பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம தடிமரம் சார்ந்த மரங்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். தடிமரத்தினுடைய தேவை இதை பத்தி எல்லாம் நம்ம பல எபிசோட்ல பாத்துட்டோம். அடுத்து போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம தேக்கு மரம், தடிமரங்களின் அரசன் தேக்கு, இதை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்து இந்த வாரம் நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா தடிமரங்கள்லயே இன்னைக்கு எல்லாராலையும் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய மரம், எல்லாராலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய மரங்கள் பாத்தீங்கன்னா மகாகனி என்று அழைக்கக்கூடிய மரங்கள். இந்த மகாகனில பல்வேறு விதமான ரகங்கள் இருக்கு, வகைகள் இருக்கு, மர வகைகளே. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பெரு இலை மகாகனி என்று அழைப்பார்கள், சுவைச்சீனியா மேக்ரோஃபில்லா. சிறு இலை மகாகனி, சுவைச்சீனியா மகாகனி. அப்புறம் ஆப்பிரிக்கன் மகாகனின்னு சொல்றாங்க. இந்த ஆப்பிரிக்கன் மகாகனியில பாத்தீங்கன்னா நாலு விதமான ரகங்கள் இருக்கு. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காயா செனகலென்சிஸ். இந்த ஆப்பிரிக்கன் மகாகனியில சுவைச்சீனியால வராது. இது என்னது? காயா. காயா செனகலென்சிஸ், காயா அந்தோத்திகா, காயா ஐவரென்சிஸ், காயா கிளாண்டிஃபோலியோலா. நாலு ரகம் இருக்கு இதுல. இந்த மாதிரி அதுல ரெண்டு, இதுல நாலு, ஏறக்குறைய இந்த ஆறு வகையான மரங்களும் ஐவரென்சிஸ் தவிர மிச்சம் இந்த ஐந்து வகையான மரங்கள் சுவைச்சீனியா மேக்ரோஃபில்லா, சுவைச்சீனியா மகாகனி, காயா செனகலென்சிஸ், காயா அந்தோத்திகா, காயா கிளாண்டிஃபோலியோலா. இந்த ஐந்து மரங்களுமே இந்தியாவில் பல்வேறு விதமான மக்களால் வளர்க்கப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி என்ன இந்த மரத்தோட சாராம்சம் என்ன, ஏன் இந்த மரம் வந்து பெருக்கும்? ஆனா இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா மகாகனி மரம் இந்தியாவை தாயமாக கொண்ட மரம் அல்ல, இது அறிமுகப்படுத்தப்பட்ட மரம். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட மரம் என்னாச்சுன்னா இட் ஹாஸ் பிகம் நேச்சுரலைஸ்ட். இயற்கையாகவே இது இந்திய டிராபிக்கல் கண்ட்ரினால, இந்த வெப்பமண்டல காடுகள்னால என்ன ஆகும், இயற்கையாகவே இது வந்து நம்முடைய சுற்றுச்சூழலோட இணைந்து இயற்கையாகவே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலைசேஷன் அழைப்பார்கள் அந்த மாதிரி மரங்கள். குறிப்பாக இந்த சுவைச்சீனியா மேக்ரோஃபில்லாவும் சுவைச்சீனியா மகாகனி இந்த இரண்டுமே இயற்கையாகவே நேச்சுரலைஸ் ஆயிடுச்சு. மற்ற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அறிமுகப்படுத்தப்படுது. 40 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த காயா செனகலென்சிஸ், காயா அந்தோத்திகா, காயா கிளாண்டிஃபோலியோலா. அது காயா செனகலென்சிஸ் பாத்தீங்கன்னா 1980களிலேயே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பல்ல அறிமுகப்படுத்து. ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு விதமான ஆராய்ச்சியில பண்ணி இப்ப அதுலயே ஒரு காயா செனகலென்சிஸ்ல MTP1 என்ற ரகத்தை கூட நாங்க வெளியிட்டிருக்கிறோம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன் சொல்றேன்னா இந்த மகாகனி மரங்கள் இன்று வந்து தேவை. ஏன்னா உங்களுக்கு இருக்க சொல்லிருக்கேன், தனிமரங்களை பொறுத்தளவு தேக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தேக்கின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா காஸ்ட்லி, காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கிறதுனால. ரெண்டாவது இந்த சில குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், சில குவாலிட்டி தேவைகள் இருக்கும். கலர்ஃபுல்லான மரங்கள், எனக்கு டைனிங் டேபிளே கலர்ஃபுல்லா இருக்கணும், ரெட் கலர்ல இருக்கணும், தேக்கு மாதிரி எல்லோ தேவையில்லை, ரெட் கலர்ல இருக்கணும். அப்ப என்ன ஆகும், ஸ்பெஷாலிட்டி பர்பசஸ், நல்ல மீடியம் டென்சிட்டி வுட், ஸ்பெஷாலிட்டி பர்பசஸ், நல்ல வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி, இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் உள்ள மரம் தான் இந்த மகாகனி. அதனாலதான் இந்த மகாகனி மரம் பாத்தீங்கன்னா பயங்கர வந்து ஆல்மோஸ்ட் தேவைகள் கூடுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நிறைய வளர்க்க

வருகிறது. அந்த வளர்ப்பு முறைகளில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனாலதான் அந்த வளர்ப்பு முறைகள் எப்படி இந்த மரத்தை எப்படி வளர்த்து செல்ல முடியும், அதன் மூலமாக எப்படி நம்ம தடிமரம் சார்ந்த வேளாண்கள் மூலமாக நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும், அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல தகவல் களஞ்சியத்துல இந்த மகாகனி மரங்களை பற்றிய தொகுப்பு தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த மரம் எந்த நாட்டை தாயகமாக கொண்டது? மகாகனின்னு எடுத்தாலே பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் மெயினா, குறிப்பா பிரேசில் ஆரம்பிச்சு நம்ம கொலம்பியா, பிரேசில், பெரு, மெக்சிகோ இந்த மாதிரி நாடுகள்லாம் இது இயற்கையாகவே வளர்ந்த மரம். இங்கிருந்து தான் விதைகள் ஆகட்டும் இல்ல செடிகள் ஆகட்டும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த சொல்லிட்டு இப்ப டிராபிக்கல் கண்ட்ரிஸ் எங்கெங்க இருக்க உலகத்துல அந்த எல்லா இடத்துலயுமே நம்ம இந்த மகாகனி மரங்களை பார்க்கலாம். குறிப்பா வந்து ஏசியன் ரீஜியன், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது. அதனால இது வந்து தென் அமெரிக்க நாட்டை வந்து தாயமா கொண்ட மரம், அது வந்து அங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த மரத்தை பத்தி பார்த்துட்டோம். இந்த மரங்கள்ல 5 வகையான வகைகள் உண்டு. அந்த வகைகள்ல பெரு இலை மகாகனி ஸ்விச்சினியா மேக்ரோஃபுல்லா, சிறு இலை மகாகனி ஸ்விச்சினியா மகாகனி, ஆப்பிரிக்கன் மகாகனில 3 வகைகள் வருதும், 1 காயா செனகலன்சிஸ், 2 காயா ஆந்தோத்திகா, 3 காயா கிளாண்டிஃபோலியோலா. இந்த மரங்கள்லாம் வளர்ப்பதற்கு நாட்டுகள்லாம் இருக்கா? எல்லா இடத்துலயும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரம் என்ன மாதிரி இடத்துல வரும்? இங்கேயும் எதுவும் வந்து தடிமரம் என்றாலே இந்த வெல் ட்ரெயின்டு சாயில், எங்கு நீர்வழி நீர் பாசனம் கரெக்டா வடிகால் வசதி இருக்கோ வடிகால் வசதி கூடிய உள்ள மரங்கள் இருக்கோ அப்ப என்ன ஆகும்? நல்ல போரஸ் சாயில், நல்ல அலுவியம் சாயில், நல்ல ஃபெர்டைல் சாயில், நல்ல டீப் சாயில், அது செம்மண்ணா இருக்கலாம், லேட்டரைட் சாயிலா இருக்கலாம், சாண்டி சாயிலா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, ரிவர் பேசினா இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் இந்த குவாலிட்டி இருக்கணும். டீப் சாயிலா இருக்கணும், அலுவியலா இருக்கணும், ஃபெர்டைலா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்த மரம் நன்கு உயரமாக வளர்ந்து அந்த உயரமாக வளரும் பட்சத்தில் இந்த தடிமரத்திற்கு தேவையான நீள அகல உள்ள சுற்றளவு உள்ள மரங்கள் பெறப்பட்டு இதன் மூலமாக பெறக்கூடிய வருமானம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரினால தான் இந்த மகாகனி மரங்களை பத்தி பாக்கிறோம். இந்த மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான உட் இருக்கும். 1 வந்து சாப் உட், 2 ஹார்ட் உட். ஹார்ட் உட்னா கடின உட், அதுதான் இந்த சென்ட்ரல் உட் இருக்கும், கோர் உட் சென்ட்ரல். அந்த சென்ட்ரல் உட் பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர்ல இருக்கும், சில டைம்ல பிங்கிஷ் கலர்ல இருக்கும். இந்த ரெட்டிஷ் பிங்கிஷ் தான் வந்து அட்ராக்ஷனே. இந்த ஷாப் உட் சுத்தி இருக்கிற உட் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கு, லைட் எல்லோ, ஒயிட்டிஷ் டு எல்லோயிஷ் இல்ல. இந்த ரெட்டிஷ் தான் என்ன ஆகும்? அட்ராக்டிவ் அப்பியரன்சஸ், ஸ்பெஷாலிட்டி உட். இன்ஃபேக்ட் முதல்ல வந்து உட்டுக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மகாகனி சார்ந்த பிளைவுட் வந்தாச்சு, ஸ்பெஷாலிட்டி பிளைவுட், இன்டீரியர் பிளைவுட் அண்ட் எக்ஸ்டீரியர் பிளைவுட். இது எதுக்கு காரணம் என்ன? இந்த மகாகனி மூலமா செய்யக்கூடிய இந்த பர்னிச்சர்ஸ் இருக்குல்ல, இந்த உட் ஒர்க்கிங் குவாலிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த நீங்க மரம் செய்யக்கூடிய வல்லுநர்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பினிஷிங் குவாலிட்டிஸ், தேக்கில் லாஸ்டம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், தேக்கு அளவுக்கு டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி உள்ள மரம் இந்த மகாகனி மரம். அதனாலதான் என்னன்னா இட் பாலிசஸ், என்னென்ன கொடுக்குறீங்களோ அட்ராக்டிவ், அந்த பாலிசஸ் வந்து பியூட்டிஃபுல்லா போகும். 2, கிராக்கிங் பெருசா வராது, நன்கு வளர்ந்த மரம், நன்னு தெரிவு செய்யப்பட்ட ரகம், கிராக்கிங் வரவே வராது. இந்த மார்க்கிங் எல்லாம் இருக்கும் சில டைங்கள்ல, இந்த நாட்ஸ் இதெல்லாம், இதுவும் இந்த மரத்துல வரவே வராது. அதனாலதான் என்ன ஆகும்? இந்த கலருக்காகவும் உட் ஒர்க்கிங் குவாலிட்டிக்காகவும் தேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு கார்பெண்டர்ஸ் ஆகட்டும், வீடு கட்டக்கூடிய நிறுவனங்கள் ஆகட்டும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்களா இவர்களாகட்டும், இவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? ஏறக்குறைய மகாகனி மரத்தை தான் செகண்டா யூஸ் பண்றாங்க. செகண்டா யூஸ் பண்றது மட்டும் இல்லாம லார்ஜ் வால்யூமாவும் யூஸ் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 5 வகையான வகையிலையும் நல்ல அடர்த்தி வேரியேஷன்ஸ் இருக்கு. இதுலயே ஹை டென்சிட்டி இருக்கு, மீடியம் டென்சிட்டி இருக்கு, லோ டென்சிட்டி இருக்கு. லோ டென்சிட்டினா ஒரு 500 kg, ஒரு கியூபிக் மீட்டர் மரம் இருந்துச்சுன்னா அதுல 500 kg தான் வெயிட் இருக்கும். அதே வந்து மீடியம் டென்சிட்டினா 500 ல இருந்து 750 kg இருக்கும். ஹெவி டென்சிட்டினா 750 kg, ஒரு கியூபிக் மீட்டர் மரம் 750 kg மேல இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப என்ன, இந்த மரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ல இருந்து ஆரம்பிச்சு 850 kg ஒரு கியூபிக் மீட்டருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 15% மாய்ச்சர் கண்டென்ட்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இரண்டாவது இதுல கிரைன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட் கிரைன் இருக்கும், இன்டர்லாக்டு கிரைன் இருக்கும். ஸ்ட்ரெயிட் கிரைன் என்ன ஆகும், அறுக்கிறதுக்கு நல்லா வரும். இன்டர்லாக்டு கிரைனா இருக்கும், அறுக்கிறது கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா என்னன்னா ஃபிஷர்டு கிரைனா இருக்கும், கிரைன் விட்டு விட்டு இருக்கிறது என்ன ஆகும், ஃபிளவரி டைப் பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கும். மரத்தை அறுத்திங்கனாலே குவாலிட்டியே நல்லா இருக்கும். இப்ப இந்த வெளிநாடுகள் வர மகாகனி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய மரம் இருக்கும், 4 அடி 5 அடி 10 அடி சுற்றல் உள்ள மரம் வரும், பெரிய லாகா இருக்கும். அந்த லாகெல்லாம் அறுத்து பாத்தீங்கன்னா அறுத்த முகம் இருக்குல்ல, அந்த முகத்துல பாத்தீங்கன்னா கிரெயின் குவாலிட்டி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல மகாகனி ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷனல் குவாலிட்டி. இந்தோனேஷியா மாதிரி நாடுகள் இருந்து வர மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 4 அடி 5 அடி சுற்றல் இருக்கும். மரத்தை அறுத்த உடனே அப்படியே பர்னிச்சர் செஞ்சு போட்டலாம் மாதிரி நமக்கு ஒரு ஆர்சை உருவாக்கும். அப்படிப்பட்ட மரம் தான் இந்த மகாகனி மரம். இதுல 5 வகையான வகைகள் இருக்கு, ஒவ்வொரு வகைகளுக்கும் ஒரு இது இருக்கும். இந்த வாரம் நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த பெரு இலை மகாகனியை பத்தி தான் பாக்கிறோம். ஏன்னா ஸ்வீட்டினியா மேக்ரப்புலா அதிக அளவில் எல்லாராலும் வளர்க்கப்படக்கூடிய மரம். இந்த மரம் வந்து எப்படின்னா 2 விதமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒன்று வந்து விதை மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது, இரண்டு இன்றைக்கு குளோனிங் முறையில குறிப்பா வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் யாரு வேணாலும் இந்த தகவலை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்கும் நான் சொல்வது ஒரு முறையினாலும் வனக்கல்லூரிக்கு விஜயம் செய்து இந்த குளோன் பேங்க் எப்படி மெயின்டைன் பண்றோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம வாங்கக்கூடிய ரகம் வந்து நல்ல ரகமாக இருக்க வேண்டும், வேகமாக வளரக்கூடிய ரகமாக இருக்க வேண்டும், நல்ல பருமன் கொடுக்கக்கூடிய ரகமாக இருக்க வேண்டும், நல்ல உட் குவாலிட்டி ரகமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் வரணும் என்ன ஆகும், தேர்வு செய்யப்பட்ட மரங்கள் தான் இருக்கும். சோ இந்த என்ன பண்றோம், உதய மூலமா தான் இன்னைக்கு முடிக்க நிறைய மகாகனி 70-80% விதை மூலமாக தான் உற்பத்தி செய்யப்படுறது, குறிப்பா பெரிய இல்லை ஸ்வீட்டினியா மேக்ரோஃபில்லா. ஏன் இந்த ஸ்வீட்டினியா மேக்ரோஃபில்லானா இருக்கிற மகாகனியில இது கொஞ்சம் வேகமாக வளரக்கூடியது, அதனால தான் இந்த மரத்தை பத்தி பாக்கணும். இது வந்து காய் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும், நம்ம பெரிய நம்ம பெரிய பழம் மாதிரி பெருசு பெருசா இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த காயெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சீங்கன்னா இந்த வெயில் என்ன ஆகும், காய் அப்படியே உடஞ்சி உள்ள இருக்க விதைகளும் அப்படியே பறக்கும். இந்த விதையில பாத்தீங்கன்னா விங்டு சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப என்ன அந்த விதையை பூரா எடுத்து விங்டு சீட்ஸ் இருக்குல்ல, அந்த விங் இறகு இருக்குல்ல, அதை பூரா உடச்சிட்டு இந்த விதையை அப்படியே மேட்டுப்பாத்தி, நான் ஏற்கனவே போன தடவை சொல்ல போற 45 சென்டிமீட்டர் தேக்குக்கு போனேன், இது வந்து பாத்தீங்கன்னா 1 அடி மேட்டுப்பாத்தி இருந்தா போதும், 1 அடி 15-30 சென்டிமீட்டர் மேட்டுப்பாத்தி இருந்தா போதும். அந்த மேட்டுப்பாத்தியில விதையெல்லாம் தூவி விட்டு இதுக்கு மேல மணல்ல மட்டும் லைட்டா தூவி விட்டு டெய்லி தண்ணி விட்டீங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு அப்புறமே முளைப்பு திறன் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 60 நாட்கள்ல எல்லா முளைப்பு திறனும் வந்து ஒரு 70-80% முளைப்பு திறன் இருக்கும். அப்படி முளைத்ததுக்கு அப்புறம் 2 நோடு உள்ள நாற்றங்காலை, அந்த சிறு நாற்றங்களை அப்படியே பிரிக்லிங் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில், அதை பிரித்தெடுத்து நம்ம நிரப்பப்பட்ட பாலித்தீன் பையிலையோ இல்ல எனி கண்டெய்னர் சீலிங் கண்டெய்னர்லயோ நம்ம நட்டு வச்சுட்டு அதை 3-4 மாதங்களுக்கு வளர்த்த முயற்சித்தில் ஒரு 2-3 அடி உயரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாற்றுகள் நடுவதற்கு தயாராகிறது இல்லையா. குளோனிங் முறையில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியில் என்ன பண்றோம், தேர்வு செய்யப்பட்ட மரத்தை உட் குவாலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி டெஸ்டிங் பண்ணி எங்க இண்டஸ்ட்ரி டெஸ்டிங் சூட்டபிள், இண்டஸ்ட்ரி வந்து ஓகே இந்த மரம் நன்றாக இருக்கிறது இதை எடுத்து செல்லலாம் என்று சொல்கிறாரோ அந்த மரத்துல வந்து கட்டிங்ஸ் கொண்டு வந்து, அந்த கட்டிங்ஸ் எப்படின்னா மரத்துடைய மெச்சூர் கட்டிங்ஸ் எடுக்கிறது இல்ல, இந்த வெட்டக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய மருதாம்பு இருக்குல்ல, மருதாம்புல இருக்க இந்த ஏபிக்கல் ஷூட்ஸ் என்று அழைப்பார்கள் அந்த கட்டிங் மட்டும் எடுத்துட்டு வந்து அதை ரூட் பண்ணி அந்த ரூட்டட் கட்டிங்ஸ் தாய் நாற்றங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தாய் நாற்றங்கள்ல 3 மாதங்களுக்கு அப்புறம் அந்த நுனிக்கிளைகளை மட்டும் கட் பண்ணி நாற்றுகளை உருவாக்கி அப்படி உருவாக்கும் பட்சத்தில் இந்த நாற்றுகள் குளோன் நாற்றுகள் விதை மூலம் உற்பத்தி செய்வதை விட வேகமாக வளரக்கூடியது, ஒரே ஜெனட்டிக் யூனிஃபார்மிட்டி அதாவது மரமடு மாறாம ஒரே மாதிரி வளரக்கூடியது, வேகமாக வளரக்கூடியது. அப்ப என்ன ஆகும், மெச்சூரிட்டி ஒரே மாதிரியாக இருக்கும், நமக்கு தேவையான இந்த சிலிண்ட்ரிக்கல் போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. சோ இந்த மாதிரி நாற்றங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னா வளர்ப்பு முறைகள், இந்த வளர்ப்பு முறைகளை பொறுத்தளவு இந்த மரம் வந்து என்னன்னா இது வேகமாக வளரக்கூடிய மரம், ஆனா பிரான்சஸ் நிறைய இருக்கனால கொஞ்சம் அகலமாக கிளைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அகலமாக கிளைவிடுறதுனால இந்த மரத்தை எங்க வளர்க்கலாம்னா 12 அடிக்கு 12 அடி. ஓகே, எனக்கு நிலம் கம்மியா தான் சார் இருக்கு, 12 அடி விட்டோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் மரம் குறைஞ்சிடும்னா 10 அடிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. காரணம் என்னன்னா மரம் உரசிக்கிறோம், நாளைக்கு மரம் பெருக்காது, அதனால 12 அடிக்கு 12 அடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு 250 மரம் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் பிராக்டிசஸ் மரத்தை வளர்க்கறதுக்கு என்ன, விவசாயமே பண்ணாத நிலமா

0: இருந்தா அழகா சட்டி கலப்பை, விவசாயம் பண்ணி கொண்டிருக்க நிலமா இருந்தா கொக்கி கலப்பை போட்டுட்டு மண்ணை உட பிறகு நல்ல ஒரு 12 அடிக்கு 12 அடி இடைவெளியில அழகான குழி, ஒரு 1.5 அடி குழி. ஏன்னா இந்த நாற்று பத்து பாத்தீங்கன்னா 2 அடியிலிருந்து 3 அடி நாற்றுகள் இருக்கும். கொண்டு வந்து அந்த நாற்று வாங்குறப்ப பாத்துக்கணும், இந்த ரூட் காயில் வருஷ கணக்குல இருக்க நாத்தெல்லாம் வாங்கிடக்கூடாது. என்ன ஆகும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேர்லாம் சுத்தி சுத்தி சுத்தி மரத்தோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வந்து கரெக்டான பருவத்துல நாற்றங்களை உற்பத்தி செய்து கரெக்டான பருவத்தில் நடணும். அப்ப கொண்டாந்து இந்த குழியில வந்து 1.5 அடி குழியில நீங்க தொழு உரம், நம்ம ஏதாவது உரம் போடணும்னு நினைச்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50-75 கிராம் யூரியா போட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு கம்பல்சரியா ஒரு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு பவுடர் வேப்பம் புண்ணாக்க போட்டு நல்லா மண்ணோட மிக்ஸ் வச்சு அந்த நாற்றை நட்டு தண்ணி விட்டாச்சுன்னா மழை காலத்துல நடுவது நல்லது. அதற்கப்புறம் இந்த மரம்லாம் மகாகனி மரம்லாம் ட்ரைலாண்டுக்கு ஆகாது. ட்ரைலாண்ட்ல வளர்ந்தாலும் என்ன வளர்ச்சி இருப்பதில்லை, ப்ரொடக்டிவிட்டி என்று அழைப்பார்கள். ஒரு மரம் குறைந்தபட்சம் 10 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம் வந்தா தான் ப்ரொடக்டிவிட்டி. ஆனா இன்றைக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவல் எங்க போயிருச்சு, 25 மீட்டருக்கு போயிருச்சு. 25 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம், ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஆண்டுக்கு 25 மீட்டருக்கு மரம் வளர்ந்தா தான் அதுக்கு பேர் ஃபாஸ்ட் குரோயிங். அந்த அளவுக்கு பேஸ் லைன் ப்ரொடக்டிவிட்டியே கூடிருச்சு. அந்த கூடுவதற்கு இந்த மரங்கள் என்னன்னா தண்ணி வசதி உள்ள இடத்துல மட்டும் இந்த மரத்தை நடுவது நல்லது. ரெண்டாவது, எந்த மாதிரி மண்ணில் நடலாம்? இந்த மரத்தை பொறுத்தளவு எல்லா வகையான மரங்களும், களிமண் பூமி ஆகட்டும், கோஸ்டல் ஏரியாவாகட்டும், அழிவியல் ஆகட்டும், ரிவரைன் ஆகட்டும், ஃபெர்டைல் வண்டல் மண் ஆகட்டும், மணற்பாங்கான பகுதி ஆகட்டும், எல்லா மரத்துக்கும் வரும். அந்த மணற்பாங்கான பகுதியில என்ன ஆகணும், ஆழமாக நட வேண்டும். காத்தடிச்சுன்னா செடி சாஞ்சிடும், ஆழமாக நட வேண்டும். மற்ற இடங்கள்லாம் நட்டுட்டு வடிகால் வசதி ஏற்படுத்தி விடணும். தண்ணி நிக்கிற இடத்துல கூட இந்த மரம் தாங்கி வளரக்கூடியது. ஆனாலும் பல நாள், 3 மாசம் 4 மாசம் தண்ணி நிக்கும் சார்னா இந்த மரம் திருப்பி வந்து பிரச்சனைக்குரிய மரம். அப்ப என்ன ஆகும், அங்கெல்லாம் வடிகால் வசதி ஏற்படுத்தி வர வேண்டும். இது வந்து மரத்தை நட்டாச்சு. இப்ப மரம் மேலாண்மை, இந்த மரம் என்னன்னா நிறைய கிளைகள் வரும். சில இடத்துல எங்கெங்கெல்லாம் விதை மூலமாக நாற்று நடப்படுகிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ் அடிப்பகுதியில இருந்து 2 விதமான கிளைகள் வரும். அப்படி கிளைகள் வரப்படி என்ன பண்ணணும், 6 மாதத்துக்குள்ள 12 மாதங்களுக்குள்ள 2ல எது நேராக ஸ்டேடியாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த மரத்தை மட்டும் வச்சுட்டு இன்னொரு மரத்தை கட் பண்ணி விட்டுரும். அப்பதான் வந்து என்ன ஆகும், இந்த மரத்துடைய உற்பத்தி பாதிக்காம மரத்தோட வளர்ச்சி கூடிக்கொண்டே இருக்கும். மரத்துடைய தன்மை இருக்கல, இந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ், அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிட்டு இருக்கும். இல்லன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனால என்ன ஆகும், இந்த கிரெயின் குவாலிட்டி எல்லாமே ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். சோ அதனால என்ன ஆகும், அட்ராக்ஷன் கம்மி ஆகும். அந்த மாதிரி இந்த மரம் மேலாண்மை இருக்குல்ல, குறிப்பா வந்து கிளை மேலாண்மை, கிளை நிறைய கிளைகள் வரும், நிறைய இலைகள் வரும். அப்ப என்ன ஆகும், பருவத்தே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல ப்ரீ ப்ரூனிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அந்த ப்ரூனிங் மிஷின்ல வச்சு நீங்க 25-30 அடி முடிக்க நீங்க ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சோ ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய பக்க கிளைகளை அறுத்து விட்டுட்டு அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை அப்ளை பண்ணலாம். இல்லையா வேப்ப எண்ணெய் இல்ல என்ன புங்க எண்ணெய், இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து அந்த இடத்துல தடை விட்டு என்ன ஆகும், அங்க இருக்க பூச்சி எல்லாம் உள்ள போகாது, அங்க புது வர கணு கூட வராது. ஏன்னா இட் பிஹேவ்ஸ் லைக் அன் ஆன்டி ஆக்சிடன்ட். சோ அந்த மாதிரி சில இடத்துல கெமிக்கல் கூட பண்றாங்க, ஆன்டி ஆக்சிடன்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் கெமிக்கலை போட்டு ஸ்ப்ரே பண்றாங்க, பண்றப்ப வராது. சில டைம்ல என்ன ஆகும், சில பேருக்கு கெமிக்கல் அடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் மரங்கள், எண்ணெய் வித்து மரங்கள் இருக்க எல்லா எண்ணெயிலுமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த எண்ணெயை வந்து தடை விட்டீங்கன்னா புதுசா வரக்கூடிய கிளைகள் நிப்பாட்டப்படும், அதுல வந்து பூச்சி நோயெல்லாம் வராம இருக்கும். சோ அதனால இந்த கிளை மேலாண்மை மிக முக்கியம். பெரு இலை மகாகனி, சுவிச்சீனியா மேக்ரோஃபில்லா, மாயில மாதிரி பெருசா இருக்கும் இந்த மரம். வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து விதமான தட்பமண்டல பகுதிகளுக்கு வளர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரம். ஆனா என்ன வேணும், நல்ல ரகங்களை கொண்டு பிடிக்க வேணும். SM18 என்ற புதிய ரகத்தை வந்து மேட்டுப்பாளையம் வனக்குளரில கண்டுபிடித்தார்கள். SM18 சுவிச்சீனியா மேக்ரோஃபில்லா 18. இந்த மரத்தை குளோனிங் பண்ணி இந்த குளோனிங் முறையில் நாற்றுகள் உற்பத்தி செய்யறோம். இதை இந்த எபிசோட கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இல்ல அனைத்து பயனாளிகளுமே வனக்குளருக்கு ஒரு முறையும் விஜயம் செய்து இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து அதற்கு விவசாயம் செய்தால் உண்மையிலேயே உங்களுடைய நிலம் நன்றாக உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாக வருமானம் பெருக்கப்பட்டு வேளாண் காடுகள் சார்ந்த வருமானம் என்பது இன்று காலத்தின் கட்டாயம். அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தேவையான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இவை அனைத்திலுமே மரம் சார்ந்த விவசாயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்த்த சுவிச்சீனியா மேக்ரோஃபில்லா என்று அழைக்கக்கூடிய பெரு இலை மகாகனி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். ஏன்னா வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து தட்பவெப்ப நிலையிலும் வளரக்கூடிய மரம், நல்ல பயனுள்ள மரம், நல்ல மார்க்கெட்டை மட்டும் உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தால் உண்மையிலேயே இந்த மரம் ஒரு பணப்பெயரே என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய 18வது எபிசோட்ல தடிமர பயன்பாட்டில் மகாகனிம

0: மரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய வளர்ப்பு முறைகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய வகைகள் என்ன, இப்படி பல விஷயங்கள் சொன்னாரு பார்த்திபன் சார். இத பத்தின இன்னும் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்கள் இருக்கு, அதெல்லாம் நாம அடுத்த வார நிகழ்ச்சியில கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர்.

வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த நேயர்கள் மட்டும் அழைச்சு உங்களோட விருப்பப்பாடல்களை தெரிவிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக

0: இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக்கா அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இந்த இனிமையான இரவு நேரத்துல மனதை கவரும் பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் எங்க சின்னராசா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி. இணைந்திருக்கின்றீர்கள் நேயர்களே இதம் ரிதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் இன்று போய் நாளை வா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி சுசீலா பாடியது. இசை இளையராஜா, பாடல் வரிகள் முத்துலிங்கம்.

கேட்ட பாடல் சேலம் விஷ்ணு திரைப்படத்திற்காக சங்கீதராஜன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடல் வரிகள் வாலி. எட்டு மணி 19 நிமிஷத்துல நேர்கள் நீங்க இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கொடி பறக்குது திரைப்படத்திற்காக ஹம்சலேகா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: கேட்ட பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மனோ கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் பிறைசூடன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எட்டு மணி 30 நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மகரந்தம் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி.

0: கேட்ட பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக விஜய் ஆனந்த் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: 8:39 நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மேகம் கருத்திற்கு திரைப்படத்திற்காக மனோஜ் கியான் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

0: கேட்ட பாடல் தூங்காத கண்ணின்று ஒன்று. திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதம் ரிதம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் பாயும் புலி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி.
2: ஒத்துக்கிட்டு

நீங்க கேட்ட பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயச்சந்திரன் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்க இணைந்து கேட்ட இந்த நிகழ்ச்சி

0: ಟಿ இதம் ரிதம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ரேணுப்ரியா.
1: ஹாய், என் பேரு டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம், இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டான் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃபியூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டான்

0: அந்த உறுப்பை நீங்க தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாத்துறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃபியூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN, இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:15 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது மயிலிறகின் நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு. காற்றும் காற்றும் கலந்து மகிழ்வதை கண்டவர் யாருண்டு? அதுபோல காதலோடு கலந்த நெஞ்சை கண்டுகொள்வதும் கடினம்தானே. எத்தனை முறை பேசினாலும் ஆசை குறைவதில்லை. இன்பக் கடலின் எல்லையை தன் காதலனுடன் காண முடியாமல்தான் கலங்குகிறாளோ இந்த காட்டுப்பூரா. 1965 வெளிவந்த காட்டுராணி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை பி எஸ் திவாகர், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ஆயிரம் தடவை பேசிவிட்டாலும் ஆசைகள் குறையாது, ஆயிரம் தடவை பேசிவிட்டாலும் ஆசைகள் குறையாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான

0: தடவை பிறந்து வந்தேனும் காணாமல் போவதில்லை, கரை காணாமல் போவதில்லை.
1: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து கலங்குது தன்னாலே, கலக்கத்தை மாற்ற சிறகை விரித்து அழைச்சது முன்னே.

ஒன்றையொன்று சார்ந்து இருப்பது உலகின் விதி. ஆனாலும் ஒன்றில்லாமல் மற்றொன்று இருப்பது என்பது ஆங்காங்கே நடப்பதுதான். காதலில் அப்படி எதுவும் இல்லை. ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை என்பதுதான் காதலின் விதி. நிலவில்லாமல் வான் இருக்கலாம், மலர் இல்லாமல் தேன் இருக்கலாம், ஆனால் நீ இல்லாமல் நான் இருப்பது சாத்தியமே இல்லை. 1965 வெளிவந்த வழிகாட்டிய திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை இப்ராஹிம், பாடலாசிரியர் வாலி.

என்ன சொல்லுவேன், என்னை மயக்குவேன். அழகே அருகே வருவாயே இன்னுமா வெட்கமா.

நீங்கள் நினைப்பது போல் அவள் சாதாரண பெண்ணில்லை. மருண்டோடும் மானின் பார்வைதான் அவள் கண்களானது. அசைந்தாடும் மயிலின் தோகையை ஒத்தது அவள் சாயல். குயிலே வியந்து கேட்கும் குரல் அவளுடையது. இத்தனை அழகிருந்தும் கருணையின் வடிவம் அவள்தான். அவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அழகு? நிலவு பிறந்த நேரத்தில் பிறந்ததாலா? 1964 வெளிவந்த அம்மா இங்கே திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா பாடிய பாடல். இசை தேவா பாடலாசிரியர், மன்னிக்கவும் வேதா பாடலாசிரியர் வாலி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: 9:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது மயிலிறகின் நேரம். காதலி மனைவியாகலாம், ஆனால் மனைவி ஒரு நாளும் பழைய காதலியாக முடியாது. காதலிக்கும் போது எத்தனை நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம், ஆனால் திருமணம் முடிந்த பின் வீட்டிற்கு கணவன் வர தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மனைவிக்கு தவிப்புதான். எத்தனை கோபம் கொண்டாலும், எத்தனை வழக்குகள் இருந்தாலும், அவன் இல்லாமல் அவளும், அவள் இல்லாமல் அவனும் வாழ முடியாது என்பதுதான் திருமண வாழ்வின் அழகியல். வளர்ந்த கலை மறக்கலாமா? 1962 வெளிவந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி. பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இதயத்தால் யோசிக்கும் ஒருவன், எதையும் அறிவோடு அலசி ஆராய்ந்து யோசிக்கும் ஒருத்தி, இவர்கள் இருவருக்கும் இடையே என்னதான் நடக்கிறது? இயற்கை அனைத்தையும் காதலோடு சேர்த்து பார்க்கிறது அவன் கண்கள். இயல்பானதை இப்படி பார்க்காதே என்று அழகாய் அறிவுறுத்துகிறாள் அவள். எதிரெதிர் துருவம் இணைவதுதானே என்றென்றும் நடக்கும் காதலின் அதிசயம். 1960 வெளிவந்த இவன் அவன் தான் திரைப்படத்திலிருந்து, எம் ரங்காராவ் இசையில், திருச்சி லோகநாதன் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வில்லிபுத்தன்.

கணவனையும் காதலனையும் ஏதேதோ பெயர் சொல்லி அழைப்பது இந்த காலம். அத்தான் என அழகான பெயர் சொல்லி அழைத்தது அந்த காலம். ஆளிலை போன்ற உடல் இழைத்ததால் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாய் கீழே விழுகிறதாம். அவளை வந்து பாராத அவன்தானே இதற்கெல்லாம் பொறுப்பு. காண்பவர் பழி சொல்ல என்னை இப்படி

வைத்திருக்க வைப்பது நியாயம்தானா? அன்புள்ள அத்தானே, 1960 வெளிவந்த கைராசி திரைப்படத்திலிருந்து ஆர். கோவர்தனம் இசையில் பி. சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

என்றென்றும் தீராத தாகத்தோடு என்றைக்கும் பாடாத மோக பாடல் நாளெல்லாம் சொல்லத்தான் காத்திருக்கிறான் தலைவன். வேலினும் கூறிய அவன் பார்வையே தாளாத பால்மீனி கொண்டவள் அவள். இவர்களிடையே காதல் வந்தால் இளமை கொல்லும், தனிமை தேடும் அல்லவா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968 வெளிவந்த குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

9:46 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதலில் மெய் மறப்பது நிகழ்வதுதான். காதலனை கண்டதும் கால்களும் நகர மறுக்கிறது, கண்களோ இமைக்க மறுக்கிறது. உள்ளம் நிறைந்தவனின் உருவத்தை நிறைத்துக் கொள்ள அருகில் செல்லவும் நாணம் தடுக்கிறது. அணைத்துக் கொள்ளவோ ஆசை துடிக்கிறது. முன் செல்லவா, இங்கேயே நிற்கவா, தடுமாறும் பேதை மனம். கைகள் பிடிப்பானோ கவிதைகள் படிப்பானோ யார் அறிவார். பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி, ஏ எல் ராகவன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாடலாசிரியர் வாலி.

நிலவு போன்ற ஒளியிருக்கும் தொடமுடியாத ஒரு கனவு அவள். அவள் கண்கள் பேசும்போது வார்த்தைகள் எல்லாமே மௌனமடையும். அவளது முகத்தை பார்க்கும் மலர்கள் தாங்கள் அழகாக இல்லையே என்று தங்களையே தாழ்த்திக் கொள்ளும். உள்ளத்தை ஊடுருவும் ஒரு மௌன இசையாக அவள் அவனை காதலிக்க நினைக்கிறாள். மனம் கவர்ந்த காதலனிடத்தில் தான் ஒரு அழகி என கர்வம் கொள்வது இயல்புதானே. சாதாரண பெண்களின் நிலையே இதுவாக இருக்க இவளோ ராஜா மகள். 1958 வெளிவந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து சி ராமச்சந்திரா இசையில் பி லீலா பாடியது. பாடலாசிரியர் கொத்தமங்கலம் சுபோ.

கண்ணுக்குள் நீதான் இருக்கிறாய், என் கண்ணாகவும் நீயேதான் இருக்கிறாய். கண்களின் வழியே தான் உலகத்தை பார்க்கிறோம். என் உலகமே நீயா இருக்கும் போது நான் வேறதை பார்ப்பது? கண்ணே, நீ என் கண்களுக்குள் பார்ப்பதும் கண்ணாடி பார்ப்பதும் ஒன்றேதான் அடி. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வேதா இசையில் ஏ எம் ராஜா, பி. சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் மருள்காசி.

0: நேயர்கள் இதுவரை ரசித்தது மனதிற்கினிய பாடல்களை அள்ளித்தந்த மயிலிறகு நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:01 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியோட நேரம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னைக்கு திங்கக்கிழமை கோயம்புத்தூரை சார்ந்த நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்களை தெரிவிக்க 0422-231-6312 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களோட விருப்ப பாடல்களை மெசேஜ் பண்ணலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ

0: நிகழ்ச்சியோட முதல் பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க காமநாயக்கன் பாளையத்திலிருந்து சுஜாதா மோகன், அதுல்யா, மதுரிமா, மரகதம், ஆறுசாமி இவங்க கடிதம் எழுதி இந்த பாடல் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில யார் காத்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு பாக்கலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சின்னவன் மஞ்சுளா செல்வராஜ் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நல்லா இருக்கோங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: அந்த ஏழு நாட்கள் இருந்து தென்றல்லாது உன்னிடத்து சொல்லி.
0: ஓகே ஓகே ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: மலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் கேட்டோம். அதனை தொடர்ந்து இன்னொரு விருப்ப பாடலை கேட்க யார் காத்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: புள்ளக்காப்பாளைய சித்ரா மாணிக்கம் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மௌனம் சம்மதம் படுத்துற கல்யாண
0: தேனி. ஓகே, பாடல் வருது, கேளுங்க.

0: மௌன கீதம் படத்திலிருந்து இந்த பாடம் விரும்பி கேட்டிருந்தாங்க பாப்பம்பட்டி ரேவதி மகேஸ்வரி தேவி. மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க மற்றும் ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரன், என்ன பாடல் வேணும்?
1: தெய்வமாக்கப்பட்டது வந்து வள்ளி வேளை வந்த பாடல்.
0: ஓகே, சூப்பரான பாடல், கேட்கலாம்.

0: ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டோம் மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில. நெக்ஸ்ட் யார் லைன்ல இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம். ஓகே வெள்ளிங்கிரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்துங்க ஜல்லிக்கட்டுங்க, பாட்டு வந்து காதல் கிளியை காதலிக்க.
0: ஓகே பாடல் வருது கேளுங்க.

0: கூப்பிட்ட படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டோம். இந்த பாடல வாட்ஸ்அப் வழியா விரும்பி கேட்டிருந்தாங்க பிஎன் புதூர்ல இருந்து சிவ சுப்பிரமணியன். தொடர்ந்து நம்ம மெலடி மெடிக்கல் நிகழ்ச்சியில யார் காத்திருக்கான்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: செல்பவரம் செய்யத் ரசூல்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மழலை பட்டாளம் படத்துல எங்க பிள்ளை தங்க பிள்ளை நல்ல பிள்ளை பாடல்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.
1: நன்றி.

சங்கப்பிள்ள தங்கப்பிள்ள நல்ல பிள்ளை செல்லப்பிள்ள உலகத்தை உருட்டுதப்பா. இலங்கையையும் சுட்டுவிடும் லண்டனையும் விட்டுவிடும் யாருக்கு கிடைக்கும் அப்பா. எங்க பிள்ளை தங்க பிள்ளை நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை உலகத்தை உருட்டுதப்பா. இலங்கையையும் சுட்டுவிடும் லண்டனையும் விட்டுவிடும் யாருக்கு கிடைக்கும் அப்பா. கண்ணுக்கு அழகர் பையன் அரசவத்தையன்னத்தின்

விட்டனால் வீடெங்கும் கத்த விட்டனா, ஊரெங்கும் மாட்ட போல சுத்த விட்டனா, லைசன்ஸ கட்டி விட்டனா, கேலண்டர் பார்த்து பார்த்து

0: இருக்கின்ற என் கண்ணுக்கு ராஜா படகர் பையா படசவத்தையா கலவண்டத்தேரோஜா எங்க பிள்ளை தங்க பிள்ளை நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை சொல்ல கட்ட ஒரு சுகத்தா நல்லையும் சுட்டு வீடும் நண்டனையும் வித்து வீடும் யாருக்கு கிடைக்கும் அத்த
1: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். 10:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. அடுத்த நேயர் யார் காத்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: அன்ப அறிவிப்பாளருக்கு இனிய வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு பகல் நிலவு படத்துல பூமாலையே தோல்.
1: ஓகே, பாடல் வருது கேளுங்க.
2: நன்றிங்கம்மா. வணக்கம்.

0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, கேக்குதுங்க.
1: மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ராஜாஜிராஜா பாட்டு கேட்டு
0: சார்.
1: ராஜாஜிராஜா வந்து மாமா உன் பொண்ணக்கோடு அந்த பாட்டு.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க.

உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு

0: தெலுங்குப்பாளையம் அக்ஷயா லட்சுமிதேவி கேட்டிருந்த இந்த பாடலோட மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:00 காலை தென்றலில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 முன் செல்லடா தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ப. சூரிய பிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 8:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 சிறுவாணி சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், 11:00 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி. கணேசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 12:00 வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், மதியம் 1:00 மணி 1 மலர் 1, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் பூச்சிக்கொட்டாம்பாறை கருமுட்டி மலைவாழ் பழங்குடியின விவசாயிகளின் அனுபவ கருத்துக்களை கேட்கலாம். மாலை 3:00 டீ டைம் நிகழ்ச்சி நேயர் விருப்பமாக, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:00 கெட் செட் கோ த கேம் ஷோ, மாலை 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகளின் வழியே திருக்குறள், மாலை 6:00 பொன்மாலை பொழுதில் கேட்கலாம் திரையில் பக்தி இசை. ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இங்கிலாந்து மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்ட் மைதானத்தில் நடைபெறவுள்ள 2026 ICC T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை மாலை 6:40 முதல் 10:45 வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். இனி கேட்கலாம் இன்று பதிவான வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கும் தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சம் 29°C, குறைந்தபட்சம் 33°C, ஈரோட்டில் 35°C அதிகமாகவும் 25°C குறைவாகவும் பதிவாகியது. சேலத்தில் 34°C அதிகபட்சமாகவும் 24°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது. திருப்பூரில் 33°C அதிகபட்சம், 24°C குறைந்தபட்சம், பாலக்காட்டில் 28°C அதிகபட்சம், 24°C குறைந்தபட்சமாக பதிவாகியிருக்கிறது. ஊட்டியில் 21°C அதிகபட்சமாகவும், 17°C குறைந்தபட்சமாகவும் இன்று பதிவாகியிருக்கிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோயில் எஃப்எம், மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் இணைய ஒளிபரப்பில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

உறங்காத இதயங்களுக்கு இரவு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உள்ளங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே ஒரு இனிய பயணமாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு பாடியிருக்கிறார் கேஜே யேசுதாஸ், ஆஷா லதா. இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ்ப்பண் வலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சிந்து நதி பூவி திரைப்படத்திலிருந்து பாடல்

11 மணி 7 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. மனசு முழங்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த இரவு பொழுதில் அடுத்த பாட்டும் உங்கள் மனசை மயக்க வந்துட்டு இருக்கு. கேஜே யேசுதாசனோட குரலில், வேரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பதினோரு மணி 12 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசை மயங்க வைக்கக்கூடிய அடுத்த பாட்டு கேஜே யேசுதாஸ் சொர்ணலதா குரல்களில் நாடோடி காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் இடையே ஒரு இனிய பயணம். இது மனசு மயங்கும் 102.3 ரிபத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜி நாகராஜ். காற்று நிற்க சொன்னால் நிற்குமா, இந்த பாடல்லையும் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உயிருள்ள வரை. உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேஜே யேசுதாசோட குரல்களில் டி ராஜேந்தர் அவர்களின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11:24 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாலியோட வரிகளில், இளையராஜாவின் இசையில, கே.ஜே. யேசுதாஸோட குரல்களில். சொல்ல துளிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து

11:30 ஆயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை எல்லாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசை மயங்க வைக்கக்கூடிய அடுத்த பாடு நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

11:36 நெருங்கி போயிட்டுருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாட்டு ராம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையிலை.

0: 11:40 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். முகநூல் வழியாக நேயர்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க சாந்தி ரமேஷ், பர்வதவர்தினி அவர்களும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சோமசுந்தர பிரபு, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, ஏழுக்கிணறு அபுதாகிர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், தியாகராய நகர் ரங்கராஜன், ஷேகா, இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மனசை மயங்க வைக்கக்கூடிய அந்த பாடல் கண்ணுக்குள் என்ற திரைப்படத்திலிருந்து, கே.ஜே. யேசுதாசோட குரல்களில் இளையராஜாவின் இசையில், காற்றலையில். இதோ
1: ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது இது போல் கனவும்.

பதினோரு மணி 46 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலையல். இதோ உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவு பாடலாக கேஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் வைரமுத்தோடு வருகையில் தேவாவின் இசையில் பாஷா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி. எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 வத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது.

ஆகே 102.3 பத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏஆர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

முடிப்பேன் நேத்து போட்டா.

0: என்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself. Pleasure is mine. Please come.

0: நாம் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன்.
1: Your lady voice better choice.
2: Shall I?
0: You please come. Yeah,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நிறைவு பெற்றது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நூற்றி 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தீர இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசை பக்தி பாடல்களில் தொடரும் பாடல் மீட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10.
2: பொங்கும் மங்கலம். தர்மபுரி DM ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: செம்புலி வனம் SG தீனதயாளன் அவர்கள் தபில்.
2: முதலில் முன்னுராவண என்ற தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. நிஸ்ரச்சாபத்தாளம்.

நிறைவாக பிபரே ராமரசம். சதாசிவ பிரம்மேந்திரர் ஏற்றியது. ராகம் யமுனா கல்யாணி, ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை தர்மபுரி டி எம் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: செம்புலி வனம் எஸ் ஜி தீனதயாளன் அவர்கள் தவில்.
2: நேரம் 5 மணி.

0: 102.3 பத் பாரதி தமிழ் பொன்மலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.
0: தெய்வீக ராகத்தின் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் நித்யஸ்ரீ மகாதேவன்.

இறையருளோடு நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்.